0: எனக்குதானோ இந்த வீட்டுக்கு நம்ம மருமன ஆக போறோம். வலது காலை எடுத்து வச்சே போலாமே.
1: இங்க சௌமியா காணோம். இந்த கொட்டாங்குச்சி வாங்க எப்படி இங்க வந்தான்?
0: நீ தண்ணியில இல்லடா, நெருப்புல நின்னு தவம் பண்ணாலும் அந்த சௌமியா எனக்கு தாண்டா.
1: நீ என்னதான் மேல தளத்தோட வந்தாலும் கார்பரேஷன் கக்குஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாட மாதிரி தாண்டா இருப்ப.
2: உள்ள வடப்ப.
0: நமஸ்கார் மாஸ்டர்.
2: அம்மா இத வாங்கிக்கோ.
3: ஒரு சுமால் ரிக்வெஸ்ட்ங்க, இங்க சாதகம் பண்ண வர்றவங்க எல்லாம் சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள் நோயாளியை பாக்குறதுக்கு வர மாதிரி வராம ஏதோ வரும்போதே கத்திரிக்காய் வெண்டக்காய் முருங்கக்காய் தக்காளின்னு கொண்டு வந்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் இருக்கு.
0: அடுத்த தடவை வாங்கி வரேன்.
2: இது சம்பிரதாயம், தெரியாம கேட்டுட்டேன். நேத்து விட்டு போன அந்த குரு வணக்கத்தையும் தொடங்கலாமா?
1: ஆடிய பாதமும் அலாவுதீன் பூதமும் ஒன்னு சேர்ந்துங்க, நல்ல காம்பினேஷன்.
2: இல்ல அவ்வளவு ஆட்ட வேண்டாம். டேய்
0: டேய்
1: சோ முடியல.
2: டேய் டேய்
0: டேய் டேய்
2: டிட்டி டேய்
0: டிட்டி டேய்.
2: ஐயோ,
1: இன்னையும் ஆடுறத பார்த்த உடனே தண்ணி எல்லாம் சூடாவது. ஓ, இன்டர்வல் நம்ம கண்ட்ரோல் இல்லாமே வருது.
2: நீ குரு வணக்கம்
4: பண்ணிண்டேரு. கர்நாடக சங்கீதமே வரும். நீ பேசாம கானா பாட ஆரம்பிச்சுனா.
1: குருநாதா, என் சாரீரத்துக்கு என்ன வருமோ அத சொல்லி கொடுங்க போதும்.
4: இப்ப வந்துடி வழிக்கு செல்ல குட்டி.
1: இருக்கு அங்கிளுக்கு பேக் பெருசா இருக்கு, குத்திட போறேன்.

0: கொடியசைந்ததா,
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா.

0: ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா,
1: கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா.

0: மலர் மலர்ந்ததா இரவு வந்ததா.
1: ஆயத்திறந்து ஓப்பனா, நீயாவும் சொல்ல மாட்டேங்கிற.

0: மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த, கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட படுத்து கிடக்குறேன். இது சரிப்பட்டு வராது. இருங்கடாதே, ஊருக்கு போய் இருக்கிற மாடு கண்டையெல்லாம் வித்து இங்க வந்து சொந்தமா தொழில் பண்ணி நான் கொடி கட்டி பறக்கல.
1: என்ன தொழில் பண்ணாலும் பாஸ்போர்ட் வேணும்பா.
0: யாரு
1: உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லாம படுத்து
0: கிடப்பேன்? படுத்து கிடக்குறவங்களா எப்படி பாஸ்போர்ட் எடுத்துக்க முடியும்?
1: நேத்து எங்க படுத்திருந்தேன்?
0: நேத்து வடபழனி
1: பாஸ்போர்ட் எடை.
0: நாட்டுக்குள்ள இருக்க வீட்டையும் பிரிச்சு வீட்டுக்குள்ள இருக்க குடும்பத்தையும் பிரிச்சிருவாங்க. கடைசியில எம்ஜிஆர் சமாதிய பாக்கிட்டாங்க.

0: எடுக்கட்டுமா?
1: ஏய், ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

மலையே உனது கிரீடம் தோழா தீயாய் எழுந்து வாடா திசைகள் கடந்தும் பயணம் போடா போடா.

குழி போ

0: என்ன உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு?
1: அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆலினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவண்டா? ஏதோ என் கஷ்ட காலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிற வீலா இது, வில்லு மாதிரி இருக்கு.
0: அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே,
1: உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கழிச்சு போடுவ. அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? இதை எல்லாம் போய் சொல்ல வேண்டுதான்.
0: சொல்லுங்க.
1: ஏண்டா, பல்லு விளக்கலையா?
0: விளக்கிட்டேன்னு.
1: அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்குனா இப்படித்தான்டா.

0: நிம்மதியா கொஞ்சம் சாப்பிட வேண்டியதான். டார்ச்சர்
1: சார். சைடிஸ்ட் என்ன வேணும்?
0: சைடிஸ் ஊரா இருந்தா கொடுப்பா.
1: ஊரா கிராக்கியானே
2: என்னப்பா அது?
3: லெக் பீஸ் சார்.
2: அப்படின்னா
3: கோழி காலு?
2: அது தெரியுது, வலது காலா இடது காலா?
3: யாருக்கு சார் தெரியும் அது?
2: பாத்தீங்களா தம்பி, கோழி காலை கொண்டாந்து வைக்க தெரிஞ்சவனுக்கு வலது காலது இடது காலதுன்னு தெரியல, அப்புறம் எப்படி சாப்பிடுறது?
0: கோழிய அண்டாவில போட்டு வச்சுக்கிறனால அது எந்த காலம் எவனுக்கு தெரியும்? குடுக்கற காலத்துட்டு போயா?
2: உங்களுக்கு தெரியாது தம்பி, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு.
0: என்ன காரணம்?
2: ஏ மச்சா, தந்து வெட்டி மீட்டர் வெட்டி ராக்கெட் வெட்டின்னு உலகத்தில் உள்ள அத்தனை வெட்டிக்கு விட்டு கோடீஸ்வரன் ஆயிட்டா. இந்த சொத்தலா நாலா பக்கமும் செதறி போயிடக்கூடாதுன்னு என்னோட பிறந்த அக்கா தங்கச்சி நாலு பேரை வளைச்சு வளைச்சு கட்டி வச்சேன். வருமானம் கூடி வர்ற நேரத்துல எவனா ஒரு 4000 மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு வந்து என் மச்சானுடைய வளர்ந்து கால குறி வச்சு நொறுக்கி விட்டு ஓடி போயிட்டா.
0: ஆஹா, வரக்கூடாது இடத்துக்கு வந்துட்டோமே.
2: ஓடிடுவானா?
0: சரியா, அந்த பிரச்சனைக்கு இது ரைட்டா லெப்டாங்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்?
2: என்ன தம்பி லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிய? என்னைக்கு மச்சானுடைய வளர்ந்து கால நொறுக்கி விட்டு போனானோ, அன்னையில இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த கோழி காலை கடிச்சாலும் சரி, என் மச்சானுடைய காலை கடிச்சு திங்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. அதனாலதான் அவங்கிட்ட கேட்டேன், இது வலது காலா இடது காலான்னு தெரியாது போயிட்டான். நீங்களாவது சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: சொல்றியா சொல்றியா ஐயா?
2: சொல்றீங்களா சொல்றீங்களா? மச்சா தம்பி தம்பி தம்பி மச்சா சொல்றான், அவனோட வலது காலம் மட்டும் வெட்டினா போதுமா? அதுல என்ன கச்சத்தனம்? எல்லா காலையும் வெட்ட வேண்டியதானே. ஆனா எங்க அக்கா கிட்டிக்காரி அவ சொன்னா அவனை கொண்டாந்து நேர நிறுத்தி நட்டு மண்டையில இருந்து வெட்டி ரெண்டா பழந்துருன்னு. அது கரெக்ட் தானே தம்பி? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. பாதி வரைஞ்சிட்டான், இன்னும் மீதி வரைஞ்சிட்டான்னு வை அவனுடைய முகரைய கட்டுப்பிடிச்சு ரெண்டா பழந்து. ஏமட்ட ஆசை எப்படி?
0: அடமாவியலா, சிட்டி பூராவே சொந்த பந்த பறந்து விரிஞ்சு கிடக்கு, பேசாம ஆஸ்பத்திரியிலே இருந்திருக்கலாம். ஆமா, இப்படி அக்கா தங்கச்சி மாமே மச்சினெல்லாம் ஒரே சிந்தனையாவே இருக்கீங்களே. உனக்கு எந்த ஊர்ரா ராஜா?
4: காரைக்கால்.
0: ஊரு பேர்லயும் காலா போகடா.

போயிட்டேன்.

0: இந்தாங்க என்னுடைய லீவ் லெட்டர், பெர்மனன்ட் லீவ் லெட்டர், என்னுடைய ராஜினாமா கடிதம் வர்றேன். ஏன் என்னாச்சு ஒரு வாரத்தை கேட்க மாட்டீங்களா?
1: ஏன் என்னாச்சு?
0: அத போய் உங்க பிள்ளையாண்ணன் கேளுங்க.
1: என்ன பண்ணா?
0: என்ன பண்ணலாமா? அவரு என்ன பண்ணல? இந்தா ஐயா தெய்வம் மாதிரி நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. கௌரவமான குடும்பம், என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு அந்தஸ்து. ஆஸ்பத்திரியில நர்ஸ் செல்லாவை போய் லவ் பண்றாருமா அவரு? அங்கங்க பேஷன்ஸ் எல்லாம் கூட்டம் கூடி பேசுறாங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? மாத்திரையை போட்டு தூங்குறேன் நான், எவ்வளவு ஆயிட்ட அந்த டார்ச்சர் எல்லாம் தாய்க்க முடியும்.
1: அப்படியா? அப்ப இப்பவே முடிவு கட்டுற.
0: கட்டுங்கம்மா, உங்களால தான் அது முடியும்.
1: செல்லா,
0: உங்க உணர்ச்சி வேகம் எனக்கு புரியுதுமா. ஆனா அதுக்காக இங்க இருந்து ஆஸ்பத்திரிக்கு நர்ஸ கூப்பிட்டா அது கேக்குமா?
1: இங்க இருந்தா கேக்கும் இல்லையா?
0: என்ன சொல்றீங்க
1: செல்லா? மாதவாவுக்கு செல்லாவை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே டாக்டர்கிட்ட கொடுத்துறேன்.
0: டாக்டர் கொடுத்தா நான் பேஷண்ட் ஆயிடுவேன். கொடுங்க. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், உனக்கும் தான்மா.

முடிச்சிடலாமா?

0: இடம் வந்துருச்சு, இறங்க.
1: ஏய், இங்க ஏன்டா வண்டி நிப்பாட்டீங்க? யாருக்காவது பாத்ரூம் லெட்டின் வருதா?
0: சார், இதா சார் லொகேஷன்.
1: இது லொகேஷனா? எவன்டா சொன்னா?
0: புடிச்சது தான் சொன்னாரு.
1: இது ஏன்டா முதல்ல சொல்ல? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்றேன். ஃபாரின்ல பண்ண வேண்டிய படம் பட்டிக்காட்ல பண்றேன். அப்படியே ஒரு கிரேன் ஷாட் போட்டு இறக்கனா. டேய், நம்ம கிட்ட பேய் பங்களான்னு ஒரு கதை இருந்ததுல?
0: ஆமா சார்,
1: அதுக்கு அருமையான வீடுடா இது.
2: இந்த வீடு ஜமீன்தார் இறந்து போயிட்டாரு.
1: ஜமீன்தாரே செத்து போன வீடா? நைட் ஷூட்டிங் வைக்காதீங்கப்பா.
2: உள்ள போய் பாக்கலாமா?
1: உள்ள நீங்க எல்லாம் போக, நான் வெளியே இருக்கேன்.
2: அம்மா இருக்காங்க, வாங்க பேசலாம்.
1: அம்மா இருக்காங்களா? அப்ப போக வேண்டியதான். இந்த ஹால்ல ஹீரோக்கு சுழு கெடுக்கிற சீன் எடுத்துடலாம். அடுப்புல, கடுப்புல, இடுப்புல, துடுப்புல வந்தாலே மகராசி. அடுத்த ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன், கையில டீச்சர்ட்டியோட டண்ட நக்குன டனக்கு நக்குன டண்ட.
3: யார் நீங்க?
1: பாலடைஞ்ச பங்களாக்குள்ள பளிச்சுன்னு ஒரு பளிங்கு பதுமை. யார் சார் இது?
2: இவங்கதான் வீட்டுக்காரம்மா.
1: ஓ,
2: இவங்க சினிமா படம் எடுக்கிறவங்க.
1: நான் தான் ஹீரோ டைரக்டர், இவர் தான் ப்ரொடியூசர்.
4: வணக்கம்.
2: நம்ம வீட்டுல படம் எடுக்க வந்திருக்காங்க.
3: படமா? அதெல்லாம் முடியாதுங்க.
1: நோ நோ நோ, இதோ பாருங்க மேடம், கண்ணழகி மீனா, இடுப்பழகி சிம்ரன், நடையழகி தேவயானி, இவங்க மூணு பேரை வச்சு நான் படம் கொடுத்துருக்கேன்.
0: மூணு சில்வர் ஜூப்ளிங்க.
1: அடுத்தாப்புல நானே நடிக்க போறேன். தொடையலகி ரம்பா வச்சு இந்த ப்ராஜெக்ட். என்னுடைய பாலடைஞ்ச கதைக்கு ஒரு பாலடைஞ்ச பங்களா தேவைப்பட்டுச்சு. இந்த வீடுதான் எனக்கு ரொம்ப சூட் ஆகுது. நீங்க ஓகேனா இன்னைக்கே ஷூட்டிங்
3: ஆரம்பிச்சிடறேன். நாங்க தரக்கூடாது.
1: இதோ பாருங்க மேடம், இடிஞ்சு விட போற கட்டடம் இது. ஏன் இப்படி பிகு பண்ணிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள கரடி எல்லாம் விடுறீங்க, மனுஷன் விடக்கூடாதா?
0: நாங்க சும்மா கேட்கலாமா? பணம் தரோம்.
1: ஆமா மேடம், இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. பணத்தை தண்ணி மாதிரி விடுவாரு. என்ன வச்சு படம் பண்றாரு, எவ்வளவு விட போறாரு தெரியுமா?
3: எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க.
1: ஆளை பார்த்தா அம்சமா இருக்கு, ஆனா புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதே.
5: என்ன சார் இது, கோமணத்தை கழுத்துல கட்டிருக்கீங்க?
1: இது கோமணமா? யார் மேனி?
5: இந்த வீட்டுக்கு ஓனர்.
1: இத பார்த்தா வீடு மாதிரி தெரியல, உன்ன பார்த்தா ஓனர் மாதிரி தெரியல.
5: அதுக்கு தான் தொப்பி போட்டுருக்கேன்.
1: நைஸ் மீட்டிங் யூ.
5: ஆமா, ஒரு நாளைக்கு ஷூட்டிங் பண்றதுக்கு என்ன கொடுப்பீங்க?
1: பணம் தான் கொடுப்போம். ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம்,
5: அவ்வளவுதான். எத்தனை நாளைக்கு
1: பண்ணுவீங்க? 10 நாளைக்கு நடக்கும் ஷூட்டிங்.
5: அப்போ 60000 ஆச்சு. ஓகே,
1: இந்த கரெக்டர் ஓகேங்குது, அந்த கரெக்டர் மாட்டேங்குது, இந்த கரெக்டருக்கு டவுட்டா இருக்கு.
5: அந்த டவுட்டை இந்த கரெக்டர் இப்ப கிளியர் பண்ணுது. ஏன் 50000 ரூபாய் வேணாங்கற? என்ன அப்படி பாக்குற? இது என் வீடு, முடிவெடுக்க வேண்டியது நான் தானே. நீ என்ன வேணா முடிவெடுத்துக்கோ. நான் சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையில சொல்வேன். TASYZD டாக்ஸி. இப்ப பேசி பாக்கலாம்.
1: என்ன உங்க ஜெனரல் பாடி மீட்டிங் ஓவரா? மேடம் ஓகே சொல்லிட்டாங்களா?
5: இது பாருங்க, மௌனமா இருக்காங்க. மௌனம் சம்மதம் தானே அர்த்தம்?
1: சம்மதம் சந்தோஷம்.
5: ஆனா இந்த ரேட்டு தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க.
1: சொன்னதை கொடுத்துருவோம். அதுக்கு மேல ரிலீஸ் அன்னைக்கு மேடத்துக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு கட் அவுட் வைக்கிறேன்.
5: இந்த அல்வாலாம் வேண்டாம். இப்போதைக்கு என்ன
1: குடுப்பீங்க? இப்ப குடுக்கறத வாங்கிக்கங்க சார். கட் அவுட் கொடுத்துருங்க. கொடுத்துருங்க.
5: நாளை
1: காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குது, ஆனா 11 மணிக்கே எல்லா ஆர்டிஸ்டும் வந்துருவாங்க. அப்ப நான் வரட்டுமா?

0: பஸ் கணப்பா என்ன ஊருடாது. தெரியாம காலம் கால தனியா வெட்டி விட்டாங்க. அது ஊரா இது ஊரா? ஐயோ ஐயோ,
1: எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
0: அட்ரஸ்ங்களா? ஒசாமா பில்லேடன், இந்து கூஸ்மலை, காபூல் நகர்,
1: ஆப்கானிஸ்தான்.
0: இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இவரே தேடுறீங்க நீங்க?
1: அவருக்கு நிறைய முடி இருக்கு, எனக்கு நிறைய கடை இருக்கு.
0: நிறைய முடி நிறைய கடையா? என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார்.
1: நான் சிட்டில சலூன் ஷாப் வச்சிருக்கேன் சார். நேத்து வந்து இவர் ஷேவ் பண்ணிட்டு காசு கொடுக்காம இந்த அட்ரஸ் வந்து வாங்கிக்க சொன்னார். அதனாலதான் அவர் தேடி.
0: எது, இவர் வந்து உங்க கடையில சேவ் பண்ணாரா?
1: கட்டிங் அண்ட் ஷேவிங். யா,
0: காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவர் வீட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான்
2: சார்.
0: இவர் எங்க இருக்காருன்னா, இப்படியே நேர போய் சோத்தா இங்க பக்கம் திரும்பி, அப்புறம் நொட்டா இங்க பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பிள்ளையார்கோள் ஒண்ணு வரும். அந்த பிள்ளையார்கோளை ஒட்டி ஒரு கல்லு சந்துக்குள்ள மூணாவது வீட்டு வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு பாரு, போய் பாத்து பேசிக்கீங்க.
1: இவரு அதாவது ஒசாமா பின் லடன் இங்க உட்காந்து பேப்பர் படிச்சுருக்காரு.
0: ஆமா,
1: டேய்
0: டேயா?
1: ஆமாண்டா. அமெரிக்கா காரனே இவனை ஆளக்கானு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பிளைட்டையும் சேட்டலைட்டையும் விட்டு தேடிட்டு இருக்காங்க. இவரு இங்க பிள்ளையார் கோயில உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. இத நான் நம்பணும். இன்னா திமிர் இருக்கணும் உனக்கு.
0: உனக்கு தான் தெரியும்.
1: எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா தெரியாதான்றதான் என்னுடைய
0: கேள்வி. எனக்கு தெரியும், ஆனா உன்னை பார்க்கும் போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காத்துக்கு மாத்தி சொன்னேன்.
1: லூசு மாதிரி தெரிஞ்சா?
0: நான் எதுக்கு உங்களை லூசுங்கிறேன்?
1: அப்ப நீ தானே லூசு.
0: நான் எதுக்கு லூசு?
1: தெரிஞ்சுகிட்டே போய் சொன்னீங்கன்னா
0: பேசாம லூசுன்னு
1: இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா?
0: பைத்தியமாவே, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாள் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல
1: போறான்னு. இந்த அட்ரஸ் எங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: இதே வேலையாத்த அலையிறானா?

0: என்ன கர்மத்தை போட்டு தேடுறாங்க? தேங்க்ஸா? எதுக்கு பேசாம போறதுக்கா?
1: தேங்க்ஸ்.
0: இந்த தேங்க்ஸ் எதுக்கு? இன்னும் கிளம்பலங்க இருக்கா?
1: தேங்க்ஸ்.
0: ஏப்பா எனக்கு எதுக்குமா இவ்வளவு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா?
1: இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், யார்ட்டும் சொல்ல
0: மாட்டேன்.
1: சத்தியமா?
0: உன் கை மேல சத்தியமா? என்ன கைய காணா? ஆமா, இது யார் கை?
1: உன் கை.
0: குசும்பு, எப்பயுமே குசும்பு.
1: சரி, இந்த கை யாருக்கு வேணா போ.
0: அதான் கரெக்ட்.
1: நான் அந்த மகாலட்சுமிய மனசார விரும்புறேன். அவ என் டாக்ஸியை மூட்டு கொடுக்கறதுக்காக போராடுறா. நான் அவளுக்கே தெரியாம மெட்ராஸுக்கு போய் டாக்ஸியை வித்துட்டு அவளுடைய கடன் அடைச்சிட்டு நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
0: அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு பீல் பண்ணிக்கிட்டு அப்பதென்னமோ முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் சொல்லி சத்தியம் வாங்கினே, அது என்ன?
1: எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன்.
0: சொல்ல மாட்டேன். இத என்னால மட்டுமல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது.
1: இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா?
0: அம்மடி.

0: யோ,
1: ஓ,
0: ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேக்கணும்னு இருந்தேன். நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே.
1: என்ன கேட்க போறவ? இப்புட்டாலத்துல ஓசி இட்லிக்கு காசு கேட்க போற? எனக்கு ஒரு வேலை மாத்திரம் கிடைச்சிடட்டும், மவளை எல்லா இட்லிக்கும் சேர்த்து வச்சு பைசல் பண்ணிவிடுவோம். பைசல் பண்ணா
0: அது இல்லையா? நான் கொஞ்சம் பவளமும் கருகமணியும் சேர்த்து வச்சிருக்கேன். அதை கோக்கறதுக்கு ஒரு வெள்ளி கம்பி வேணும்.
1: மனசுல என்ன நினைப்பு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, நான் தான் எல்லாம் முடிக்கும் சாய அடிச்சு வச்சிருக்கே. ரெண்டு மாசத்தே, ரெண்டே ரெண்டு மாசத்தே, அப்படியே விட்டா எல்லாம் வெளுத்துரும். அப்புறம் நீயா பார்த்து உண்ட புடிங்கிக்கோ.
0: என்னையா சின்ன புள்ள மாதிரி பேசுற? நீ ஏன் உன் முடிய ரெண்டு இன்ச்சு கிராப் பண்ணி வச்சிருக்க? அதுல எங்கிட்டு நான் மணியை கூக்குறது?
1: என்ன சொல்றவா?
0: இடுப்புல இருக்க வெள்ளி கொடி, அத குடியா?
1: அடிப்பாவி மவளே, அது என் சம்சாரம் என்ன லவ் பண்ணும் போது கொடுத்தது. அதெல்லாம் கரட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறமா எங்க அந்த வெள்ளி கொடினா அவன் என்ன கேட்டாரா? எங்க போவ? என்ன சொல்லுவே சொல்லு.
0: எதையாவது சொல்லியா?
1: என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல
2: போறேன்?
1: பயமில்ல, உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாலிபோர் வீணா மரச போட்டு அலட்டிக்காத.

0: இன்னைக்காச்சும் இந்த ட்ரெஸ் போட விட்டாங்க. என்ன வெயில் தான், குடிங்கிலாச்சு போடலன்னா ரெண்டு கண்ணு அவிஞ்சு போக போல் இருக்க.
1: குப்பலாரி
0: ஆனா இதுல எல்லாம் இந்த நாயை எப்படித்தான் ஏறி வர்றாங்கன்னு தெரியலப்பா. வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுவிக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா, நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா, போய்யா என்னையா பாக்குற போயாக்கிட்டு. சும்மா
2: காசு இல்லப்பா,
0: காசு காசு காசு இல்லைங்க, யாத்துக்கு அடியாய் காசு சொல்றேன் என்ன பாய.

வடிவை நெருங்காதையா, விதி கூட உன் வடிவை நெருங்காதையா, வினை வெந்த மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வ மலரியே உனக்கு என்று நிகராதவன் அன்பின் இழல் போல்

பவனி பவன பூஜி பாடும்.

தஜம் தஜம் தஜம் தஜம் நிலவரகடி நந்தகடி நந்தகடி நந்தகடி தாந்தகடி நந்தகடா தடிக்க நந்தகடம் பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா பமா

தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு தக்கிட்டு

தங்கிட்ட தங்க தங்கி கிண்ணத்தை தங்க தங்கி கிண்ணத்தை தங்க தங்கி கிண்ணத்தம்மா அப்படி.

ஜூனியர்.

0: பில் எடுக்கட்டுமா?
1: ஏய் ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: டேய் மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

மஞ்சள் குங்குமம் இழந்தான். பஞ்சக சகுனியின் சேர்க்கையால் கௌரவர்கள் பஞ்ச பாண்ட

0: சரி, மாப்பிள்ள அழைப்பு இல்லாம கல்யாணம் முடிஞ்சது. அடுத்தது
1: அவசரப்படாதீங்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு மாப்பிள்ளை அழைப்பு உண்டு.
0: நாதஸ்வரத்தோட வா.
1: கண்டிப்பா, நொச்சி குப்பம் பச்சை அப்பன் குரூப்போட மாப்பிள்ளை அழைப்பு.

0: பிக்கு அங்கிள், யான கதை சொல்லுங்க. அங்கிள் அங்கிள் பிக்கு அங்கிள், யான கதை சொல்லுங்க. தூங்காமே தான் ஜோலா கேட்பேன், யானை ரொம்ப தான் பிடிக்கும்.
1: பேபி பேபி ஓ மை பேபி, குட்டி கதை சொல்லவா?
0: சொல்லுங்க.

एक अंगुल यानक जोड़ेदा तुंगा मेदा जोड़ा

0: அப்பாக்கு அப்பத்த முடியாதா?
1: அடிபட்ட காயம் உடம்பு பூரா இருந்தாலும் பாதிப்பு என்னமோ இதயத்துலதான். அதனாலதான் அவரை காப்பாற்ற முடியாத கண்டிஷன். சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க.
0: அவங்க எல்லாம் ராஜஸ்தான்ல இருக்காங்க.
1: ஒட்டகத்தை பிடிச்சாது உடனடியா வர சொல்லுங்க. கொஞ்சம் வரியாமா
0: டாக்டர்?
1: நான் ஒன்னும் இன்டர்னல் டாக்டர் இல்ல, தைரியமாவா. ஒரு முக்கியமான விஷயம், அவர் இருக்க போறது இன்னும் அரைநாளோ ஒரு நாளோ, அதனால அவருக்கு அதிர்ச்சி தர எந்த விஷயத்தையும் அவர் கேட்கவோ பார்க்கவோ கூடாது. ஓகே, பாத்துக்கோ.
2: எனக்கு இங்க வந்த
3: பாடிய பாத்துட்டு போலான்னு
2: வந்தேன். என்னது
3: டாடிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். அங்கிள் அங்கிள், நான் ஆட்டோ ஆர்மோ வந்திருக்கேன், உங்களுக்காக எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, இதுக்கு ஹிந்தில என்ன?
4: துஷ்மன்.
3: துஷ்மன், இந்தாங்க துஷ்மன்.
4: துஷ்மன் போடா, நான் உனக்கு அங்கிள் இல்ல, என்ன அங்கிள் கூப்பிடாத, நீ எனக்கு எதிரே.
3: ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சேஜி, தயவு செய்து எங்களை புரிஞ்சுக்கங்க. ஆட்டோக்கெல்லாம் பைனான்ஸ் பண்ற உங்களுக்கு ஆட்டோக்காரனுக்கும் ரொமான்ஸ் பண்ற மனசு உண்டுன்றதை ஏன் புரிஞ்சுக்க முடியல? நானும் உங்க பொண்ணு ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப விரும்புறோம், அதனால நீங்க போய் சேரும் முன்னாடி எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி
4: வச்சிருக்கேன் சேச்சி. கல்யாணம்
0: சேஜி,
3: ஏ சேஜி, சேட்டங்கி, அட பாவி சேஜி, அநியாயமா இப்படி செத்து போய் என் காதலுக்கு சமாதி கட்டிட்டு. ஐயா, எல்லாமே உன் பொண்ணு கொடுத்த ஐடியா தான் ஐயா. பாக்குறவங்க என்னமோ நானே உன்ன கொலை பண்ணதா தப்பா பேச மாட்டாங்களா? அநியாயமா ஒரு ஆட்டோ காரன ஆயில் கைதி ஆக்கிட்டு ஐயா, நீ நல்லா இருப்பியா?
4: என்னோட
1: கை மெடிக்கல் மிராக்கிள், நான் மார்ச்சரியில் கூட சொல்லி வச்சிட்டேன், ஆனா இவர் பழிச்சிட்டாரு. ஒரு அலோபதி டாக்டரால செய்ய முடியாத ஒரு ஆட்டோ டிரைவர் செஞ்சிட்டாரு. அம்மா, இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இவர் நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். சேஜி, நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை இந்த தம்பிக்கு சொல்லுங்க. வர வர தப்பிச்சுட்டானே
5: துஷ்மன். என்னடா ரவுடி கட்டு,
3: ஸ்டைல் கட்டு,
5: ஏன்றா
3: இந்தாங்க
5: கை கொடு.
3: எதுக்கு?
5: ஹாத்தியனா பேட்டி,
1: யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை இந்த தம்பிக்கு சொல்லுங்க. வர வர தப்பிச்சுட்டானே
5: துஷ்மன். என்னடா இது ரவுடி கட்டு,
3: ஸ்டைல் கட்டு,
5: ஏன்றா
3: இந்தாங்க
5: கை கொடு.
3: எதுக்கு?
5: ஹாத்தியனா பேட்டி,
6: ஏ ஜீவன் கா பந்தன்.
3: தேங்க்யூ
5: மாப்ள. என்ன ஆலோபதி டாக்டராலே காப்பாத்த முடியலையே, நீ எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தினே?
3: நுமாங்குத்தோபதி. ஐயோ, நுமாங்குத்தோ பதி. ஐயோ, நுமாங்குத்தோ. ஐயோ.

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு பிளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் நிறுத்து? ஏன் தெரியும் சொன்னேன்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்க ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்தது?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாருங்க கொடுத்தா, நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாருங்க பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாருங்க கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரிதான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாருங்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: ஹலோ, நான் தான் கல்யாண சுந்தரம் பேசுறேன். அந்த பொண்ணு மேட்டர் என்னாச்சு? எனக்கு பிக்ஸ் பண்ண பொண்ணுக்கு பிக்ஸ் வந்து செத்து போயிட்டாளா? என்னையா சொல்றீங்க? அட பண்ணாடையிலா, பார்த்தது ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் போச்சா?
1: அண்ணே இந்த காஃபி
0: பாடா. என்ன நாலஞ்சு நாள் ஆள காணா?
1: எனக்கு திடீர்னு
2: கல்யாணம் முடிஞ்சு போச்சு.
0: கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா. உனக்கு என்னடா வயசு?
1: 14.
0: 14 கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா. எத்தனை மூணு பாத்தீங்க? இது எத்தனாவது பண்ண கட்டின? நீ
1: நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலண்ணே. உன்னையே ஒண்ணு பார்த்தேன், உடனே ஓகே ஆயிடுச்சு. பொண்ணு கும்முன்னு இருப்பானே, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணே.
0: ஆமாடா,
1: சில தர்த்தரம் பிடிச்ச உனக்கு அதெல்லாம் கிடைக்காது. மார்க்கெட்ல விலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திர
0: கத்திரிக்கார முதக்குண்டி. நீ முத்திர கத்திரிக்கான்னு சாட வச்சுட்டு போறாயா? இதெல்லாம் எனக்கு வேணும்டா.

0: கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சார், கம்ப்யூட்டர் சார்.
1: என்னையா இது? கமர் கட் விக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் வச்சு வித்துக்கிட்டு இருக்கிற? அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா, இதை வச்சு நீ என்ன பண்ணுவ?
0: ஜோசியம் பாக்குற சார்.
1: ஆமா, அதனா மண்ணுல அரைக்கு முன்னாடி நேம் போர்டு மாட்டின மாதிரி எதையோ எழுதி வச்சிருக்க.
0: என் பொண்டாட்டி சிவகாமி சார், அவ வேற ஓபன் பண்ணிருக்கேன்.
1: ஆமா, மேயரை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ற மாதிரி ஹாப்பி ஆகுற.
0: ஏன் சிவகாமி சொன்னா தப்பாது சார்?
1: நான் தப்பிச்சுக்குவேன், எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. வர்றேன்,
0: கொஞ்சம் இருங்க.
1: என்ன
0: சிவகாமி சொல்றத நீங்களே கேட்டு பாருங்க.
2: ஒரு மண்டலத்திற்கு உங்களுக்கு தண்ணீரில் கண்ணம் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும்.
1: என்ன அது? தண்ணீரை கண்டோ ஒரு மண்டலத்துக்கு நான் வெளியே போக கூடாதுன்னு நீ சொல்ற?
0: நான் சொல்லல சார், சிவகாமி சொல்றா.
1: யோ, எனக்கு இந்த ஜோசியம், ஜாதகம், ஏவல், வவ்வால், ஓவல் இதுல நம்பிக்கை கிடையாது. நான் வர்றேன்.
0: இந்த பாரு சார், நீர், நில, நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களை பயத்துக்காத, அப்புறம் உன்னால எதுவுமே முடியாது.
1: என்னால எதுவுமே முடியலன்னா நான் மாத்ரு பூதத்துக்கிட்ட போவேன். உங்ககிட்ட வர்றேன், வரேன்.
0: போ போ, நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தண்ணில கண்டம் கண்டம் தான். சிவகாமி சொல்லிட்டாரா?
1: என்ன
0: மாதிரி
1: நிப்பு இருக்க வேண்டிய இடத்துல கத்தி இருக்குது. அதான்டா
3: இன்னைக்கு ஸ்டைல்.
1: இந்த ஸ்டைல வச்சு உனக்கு இப்ப என்ன வேணும்?
3: உன் ஷர்ட் பேண்ட் கைட்டு, நான் இன்டர்வியூ போட்டு போறோம்.
1: அப்ப நானு, ஆஹா, ரேமண்ட்ஸ் மாடல் மாறி போறானே. அடடா, சிவகாமி கம்ப்யூட்டர் சொன்ன தண்ணி கண்டோ மைல்டா ஒர்க் அவுட் ஆகுதடா.

0: ஃபைட் நைட் மட்டும் போடு லைட்.
1: என்னடா
2: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
1: இது முச்சுதான் ஒரு வேலை.
2: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
1: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
2: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
1: வைப் தானே
2: ரைட்டு.

0: திடீர்னு மார்க்கெட் கூட வந்திருக்கீங்க, ஏதாவது கேஸா?
1: கேஸா மாச கடைச்சுப்பா, பையில பத்து பிசா கிடையாது. மாமூல் கிமுல் வாங்கினா வண்டி ஓடுது.
0: லஞ்சமா?
1: அடையப்பா, என்ன லஞ்சமா? நீ எல்லாம் எப்படியா போலீஸ் வலிச்சிருந்த?
0: மெரிட்லதா?
1: அப்படி சொல்லு, என்ன மாதிரி கந்து வட்டிக்கு கடைங்கனே வாங்கி நாலு பேர் கைய காலை பிடிச்சி டிபார்ட்மெண்ட்ல நாலு பேர் காலை வாரி விட்டு சென்றிருந்தா அந்த மாமலோட அருமை தெரியும். அதெல்லாம் இல்லாதான் உனக்கு இந்த திமுரு தனா வெட்டலாம். இந்த பாரு, ஒரு அதிகாரி எழுத்து பேசாம சொல்ற கேட்டு பின்னாலே வரப்பாரு.
0: வர முடியாது போடா.
1: நீ வரல என்ன தர மாட்டாங்கப்பா. தனியா போனா கை நீட்டுவானுங்க. நீ இருந்தா இடையில இடையில போந்து காப்பாத்துவ. சொன்னா கேளு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ.
0: சரி வாங்க.
1: ஏப்பா, பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா?
2: என்ன
1: இங்க கடை போட்டுருக்க?
2: வேற எங்க போடுறது?
1: இது கார்பரேஷன் ஏரியா, இங்க கடை போடுறதா கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும்.
2: மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு
1: பேசுற. இருப்பா டேய், புரியுதுல்ல? புரியுதுல்லடா.
2: சாப்பிட்டு நாலு நாளாச்சு, தர்மம் போடுங்க ஐயா.
1: ஒரு அதிகாரி ரெண்டு பேசிக்கும் போது ஐயா கொய்யான்னு சத்தம் இல்லாம கேக்கணும்.
2: சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க.
1: நான் எப்படி அவங்க கூட சண்டை போட்டேன்? நான் எப்ப சண்டை போட்டேன்? சண்டை போற அளவுக்கு எனக்கு ஈக்குவலான ஆளா?
2: வியாபார நேரத்துல உசுர வாங்காது ஏட்டையா. ரெண்டு பேரும் ஓர மாதிரி.
1: சரி சாமி. டேய், என்னடா இங்க வந்து நிக்கிற?
2: அவர் தானே நம்ம ரெண்டு பேரும் ஓரமா நிக்க சொன்னாரு.
1: தள்ளுறா தள்ளுறா போல. டேய்,
2: அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம்.
1: பாத்திரண்டா
2: இந்த இடத்தை போடுங்க சாமி. இந்தாங்க ஏட்டியா.
1: டேய், ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணுவோம் தெரியாது. காசை தூக்கி போடுற, வந்து எடுத்துக்கறா.
2: என்ன ஏட்டியா, ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா? உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது? போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த?
1: ஒரு பிச்சக்காரன் இரும்பு தூக்குறியா? ஒரு பிச்சக்காரன் இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியா? நான் மாமூல் வாங்குற இடத்துல வந்து பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத எத்தனை தடவை சொல்லிருக்கேன்?
2: பிச்சை எடுக்கிற இடத்துல மாமூல் வாங்க வராதீங்க, மாமூல் வாங்க வராதீங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு?
1: என்ன விட அதிகமா சம்பாதிக்கிற திமுறா உனக்கு. உன்னே வச்சுக்கிறேன், என்ன வச்சுக்கிறேன். இவனை எப்படி தூக்குறது? எப்படி நம்மளை ஃபாலோ பண்ணுவான்? அப்ப தூக்க வேண்டியதான். டேய், மாமூல் கொடு.
2: இன்னும் போனையால ஏட்டையா,
1: காய்கறி ஆச்சு புள்ள பண்ணு சீக்கிரம்.
2: இதெல்லாம் ஒரு பழப்பு.
1: வெறித்தனமா உழைக்கிற நமக்கு வியாபாரிகள் வெகுமதி நினைச்சுக்க. ஏன் தேவையில்லாம கண்டிப்பா

0: டேய் வீரபாக நம்மகிட்ட வாங்கின பணத்துக்கு கணக்கம் பிடிக்கணும், இல்லைன்னா அவன் கதையை இன்னைக்கு முடிக்கணும். கூப்பிடுங்க.
1: கடையும் பூட்டி இருக்கு, வீடும் பூட்டி இருக்கு.
0: பூட்டி இருந்தா உள்ள தாண்டா இருப்ப. உடைக்கலாம் பூட்ட.
1: வாங்க உடப்போம்.
0: வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கமா?
2: பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாளித்தனமா தெரியல? ஆமா, என்ன விஷயம்?
0: பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ?
2: பணம் வரும்போது தருவோம்.
0: எப்ப வரும்?
2: தரும்போது வரும்.
0: சரிபட மாட்டாங்க.
2: தாமதம். போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனோம்.
0: அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா.
2: இது ரொம்ப தாமதம்.
0: இது எதுக்கு?
2: அதுக்கு முத வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனோம்.
0: அப்ப கிட்னியே இல்லையா?
2: கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க.
0: விவரம் தெரியாம தடுக்காத வாங்கின காசை தரலைங்கிறதுனாலதான் வெட்டோம்.
3: அவர் வெட்டினா உங்களுக்கு காசு வராது, கேஸ் தான் வரும்.
0: நாங்க பாக்காத கேசா?
3: அப்படி இல்லைங்கயா, அவசரப்படாதீங்க. அவர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணுமோ அதுக்கு நான் கேரண்டிங்க.
0: இவனுக்கு கேரண்டி குடுக்கறக்கு நீ யாரு?
3: நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். வீரபாகு சார் 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காரு. இன்னும் 20,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு. மாசம் 2,000 ரூபாய் கட்டினாலும் 10 மாசத்துல 2 லட்சம் ரூபாய் வந்துடும். அப்புறம் அந்த பணத்தை நீங்களே எடுத்துங்க.
0: அப்ப ஒண்ணு செய்யறேன், இப்பவே 20,000 ரூபாய் மொத்தமா உங்ககிட்ட குடுத்துறேன். இவனை வெட்டிக்கலாமா? 2 லட்சம் கட்டலாமா?
4: அந்த பாலிசி வந்திருக்காத.
3: அந்த பாலிசி வரலங்க, நீங்க மாச தவணை கட்டுருங்க.
0: அப்படியா? இந்தாங்க முதல் தவணை 2,000 ரூபாய், இன்னும் 9 மாசம் நானே கட்டிடுறேன். 2 லட்சம் ரூபாய் எனக்கே கொடுத்துருங்க. கண்டறியலா?
3: எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. முதலாளி?
4: முதலாளியா? என்னையா?
3: எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும்.
4: என்னது கம்பெனியா? எனக்கு நான் வச்சிருக்கிறது கம்பெனி. எவ்வளவு பொருளிய கிளப்பியிருக்க ஐயா. என்கிட்ட இருக்கிறது 4 வரைக்கும் 1 கிலோ மைதா வந்தா. அதை வச்சுட்டு கும்போனத்து பேக்கரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து வேலை கேட்கிற பாரு. போயா
3: முதலாளி?
4: போயா
3: முதலாளி?
4: போயா?

0: ஏங்கா வா பார்வதி, என்ன கீரையா? மணி 12 ஆகுது, இன்னுமா உங்க புள்ள தூங்குது? என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லாதவ எவனாவது அட்ன கால் போட்டு தூங்குவாடி? எல்லாம் கொழுப்புடி அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் MGR படம் விடவே மாட்டேங்கிறான். ஒரு படத்தை ஒரு மனுஷன் 1 தடவை பாக்கலாம், 2 தடவை பாக்கலாம், இந்த பாவி 40 தடவை பாக்குறாண்டி. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு ஏதோ. அந்த கூறுகட்ட மனுஷன் 1/4 ஏக்கரை விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் புறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல, அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்றை பிறண்டே கொண்டே அடிச்சுக்கணும்.
1: அடிச்சுக்கணும் என்ன என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, பிறண்டு படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல, சரி நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறச்சாலையில கிடந்திருக்க நானு. அது எப்படி கிடந்த? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியா குத்த வச்சே உட்காந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த பாப்போம். குத்த வை, என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்லா 10 மாசமா ஒரே விளாக்கல், வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சுடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குளச்சு குளச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோனத்தின கொல்ல பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி அவ்வளவு தின்ன இல்ல உள்ள கலரா பறக்கும் 100 கிராம் குங்குமக்கு வாங்கி முடிஞ்சு நான் வெள்ளையா பறந்துருப்பில்ல. யார் கஷ்டப்படுறது, யார் பேர் பாக்குறது?
0: பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோழி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டாலே இந்த பயபுள்ள இந்த வயத்துல கடந்திருக்கா? என்ன பத்த ஐயா, ஏன் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்கே வேலைக்கு போன? இங்கே கிட உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன்.
1: வேணாம்மா வேணாம், என்னைக்கும் வாயால என்ன நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் நான் இங்க படுத்த மரியாதை இல்ல. நான் இப்பயே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து உன் மடியில விட்டு அள்ளிக்க.
0: மெட்ராஸுக்கு போற? ஐயோ நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது. இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு வச்சுக்க, பத்தலேன்னு சொல்லி அனுப்பு.
1: வேணாம்மா, நான் அந்த கோடாங்கிற மாதிரி ஒரு 5000 ரூபாய் கிடைக்கிட்டு இருக்கேன், அதை வாங்கிட்டு நான் மெட்ராஸ் போறேன், நீ வச்சுக்க. எனக்கு துணிமணி எடுத்து ரெடி பண்ண உடனே போறேன்.
0: சரி நீ பாத்தியா, புள்ள ரோசக்கார அவங்கள மாதிரியே இருக்கிற. சரி சரி நீ கிளம்பு, என் புள்ள ஊருக்கு போறான், அவன் அனுப்பி வரேன்.

0: அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற?
1: ஏன் அடிச்சியா?
0: ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏண்டா இந்த கேள்வி கேட்டான் சொல்றான். அது ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா சொல்றான்.
2: ஐயோ
0: ஐயோ, ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட?
1: ஏனே அவன் அடிச்சு இருக்கீங்க. அப்ப என்ன கேட்டான்?
0: என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை? இல்ல, இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பாத்துட்டு இருந்தேன். ஒரு வித்வான பாத்து கேக்குற கேள்வி ஐயா இது? ஆறு கேக்குறது கேட்டு போட்டு நயா போய் சார் பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான் சொல்றான்.
1: அதை விட்டு தொடங்கினே, முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க.
0: என்னத்த சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சேன்னு குருட் ஆயில் ஊத்துன. இப்ப எந்த ஆயில்ல ஓடுனா அதுக்குன்னு தெரியல, எனக்கும் தெரியல. ஆனா அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்ப்பா இந்தியாவிலேயே. ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா? அது நம்ம கோஷ்டி தான்.
1: அதுவும் அம்பாஸ்டர் கார்.
0: என்னது அம்பாஸ்டர் கார? இவ்வளவு நீளமா இருக்கு.
1: அப்ப லாரி?
0: லாரியா?
1: அடிக்கிறாரு.
0: பல இரும்பு சாமா ஏன் பித்தாளுக்கு பேர் செம்பளம்? பல இரும்பு சாமா ஏன் பித்தாளுக்கு பேர் செம்பளம்? ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர் செம்பளம் பேர் செம்பளம் கத்துற? இந்த வண்டி என்ன பேர் செம்பளத்துக்கு போற மாதிரியாட இருக்கு? என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். அட நீங்க ஒண்ணு, நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போட
1: அண்ணே.
0: பேச்சம்பளம்

வருதேடா.

0: வேலை இல்லாத வந்தான், வேலை தெரிஞ்ச வந்தான், வீரமான
1: வேலை. ஹலோ டாக்டர், கார் பிரேக் டவுனா, நான் வேணா ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணுமா?
2: நோ நோ, ஐ அம் நாட் எ டாக்டர், ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ, நீங்க போங்க.
1: ஓகே. என்ன வக்கீல் சார்?
2: எஸ்
1: வண்டி ரிப்பேரா? நான் வேணா கோர்ட்ல டிராப் பண்ணுமா?
2: நோ நோ, நான் வக்கீல் இல்ல, நான் ஒரு இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன், நீங்க போங்க.
1: ஓகே
2: சரியா. ஜாப்லெஸ் ஃபெல்லோஸ். சோ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்க்கு ஒரு தனி மரியாதை இருக்கு போல இருக்குது. தெரியாமலையா ஏவிஎம் சரவணன் சாரும் கே பாலச்சந்தர் சாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்லயே இருக்கிறாங்க. ஆகவே இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் டிரஸ்ஸாலேயே நமக்கு வேலை கிடைக்க போறது உறுதி.
3: ஐயோ, இவர் மூந்திரி சேத்த வாரி அடிச்சுட்டு எப்படி ஓடுறா பாரு.
4: நம்ம விக்கியோட ஸ்மெல் பண்ணிருக்கு சார்.
1: ஓகே ஃபாலோ பண்ணுங்க.
2: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நான் இப்ப இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி குளிக்க விரும்புறேன். யார் வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வருதா?
3: சென்ட்ரல் ஜெயில்ல தண்ணி வரும்.
4: ஐயோ சார், நேத்து என்ன சார் நாக்கடியில கொள்ளையடிச்சவன் சார்
3: வாட்ச்மேன் அடிச்சு போட்டு வந்திருக்கான். அவன் 10 சென்ட்னு கரெக்ட்டா சொன்னா
1: சார். ஏண்டா பப்ளிக்கோட மிங்கல் ஆனா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன்
5: சார். யூ ஆர் ராங் சார், ஐ அம் an இன்னசென்ட் ஃபெல்லோ ஃப்ரம் எ ராயல் ஃபேமிலி சார். ஆக்சுவலி ஐ அம் கோயிங் ஃபார் an இன்டர்வியூ சார். இது ஏ சப்ஜெக்ட் கிடையாது சார். இங்க பாருங்க சார், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab இன்டு பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் 2
4: சார். ஆர் 2 நம்ம ஸ்டேஷன் சார்.
1: கரெக்ட், அங்க வந்து பேசுங்க
5: சார். உங்க நாய் என்ன தப்பா புடிச்சிருச்சு சார்?
1: எங்க விக்கி எப்போ யாரையும் தப்பா புடிச்சது இல்ல. இது வரைக்கும் 97 கேஸ் புடிச்சிருக்கு.
5: அப்ப ஒரு கேஸ் கூட நீங்க புடிக்கலையா? இதுக்கும் கை தட்டுறானுங்களே.

0: பிறந்தா கல்யாண சுந்தரத்துக்கு மகனா பிறக்கணும்டா. காதலிச்ச பொண்ணையே நிச்சயம் பண்ணி வச்சு தனி குடுத்தனம் போறதுக்கு பிளாட் வேற வாங்கி கொடுத்துருக்காரு பாரு.
1: ஆமா
2: போடா.
0: ஆ ஏண்டா நினைக்கிறதெல்லாம் நடக்குதேன்னு சலிப்பா இருக்குதா உனக்கு?
2: அதுலடா மனோ, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு மாப்பிளைக்கு தான் கிஃப்ட் தருவாங்க, மாப்பிளையே பொண்ணு கிஃப்ட் தந்தா
1: என்னடா சொல்ற?
2: ஆமாண்டா, சத்யாக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணத்தன்னைக்கு அஸ்தலா நினைச்சேன், ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலையே.
0: கமலே விடு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க மூன் டிவில இருந்து வரோம். 2003 ஃபிகர்கள்ன்ற தலைப்புல ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கோம். அது விஷயமா சில கேள்விகள். உங்களுக்கு அஜித் பிடிக்குமா இல்ல விஜய் பிடிக்குமா?
3: இந்த வெயில்ல வந்து கேள்வி கேட்டா பைத்தியம் தான் பிடிக்கும்.
0: பின்ன இதுக்கா ஏசி ரூம் போட்டா அதெல்லாம் கேட்க முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ.
4: எஸ்.
0: ஆஹா, சிங்கார சென்னை நீ ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது.
4: ஏ,
0: உங்கள மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களே. செல்லம் ராஜாதி, கதவை திறடிமா. ஓ சாரி மேடம், நான் வீடு மாதிரி வந்துச்சேன்.
3: ஐயோ என்னங்க, விளையாடாதீங்க, உள்ள வாங்க.
0: ஓ நீதானா? எப்பவும் எண்ணெய் வச்ச தலையும் எடுத்து சோறுகின சேலையுமா எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்ப? இன்னைக்கு என்ன போத்தீஸ்க்கு வழியில் நிக்க வச்ச பொம்மை மாதிரி சிரிச்சுகிட்டு இருக்கிற?
3: என்னங்க, நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க நடந்துக்க போதும், நான் எதுக்கா உங்க மேல எரிஞ்சு விழணும்?
0: என்ன எதிர்பார்ப்பு, என்ன நடக்கிறது, சஸ்பென்ஸ் வச்சு பேசுறீயே.
3: நீங்க தான் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க.
0: என்ன,
3: டிவி ஸ்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்தது ஏங்க என்கிட்ட சொல்லல?
0: டிவி, ஆமா வேலை பார்த்தேன்.
3: சும்மா நடிக்காதீங்க. பஸ் ஸ்டாப்ல நீங்க இன்டர்வியூ எடுத்ததை என் ஃப்ரெண்டு மேகலா போன் பண்ணி சொல்லிட்டா.
0: சொல்லிட்டாளா? அவ கையில செல்போன் வச்சிருக்கிறதே என்ன பத்தி ரன்னிங் கமெண்ட்ரி அடிக்கத்தான் போல இருக்கு.
3: என்னங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சது ஏன் கிட்டதான் முதல்ல சொல்லிருக்கணும்.
0: சொல்லிருக்கிறோம்டா. இருந்தாலும் ரவி பெர்னாடு என்னோட திக் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு. அவர் திடீர்னு என்ன பார்த்து இவ்வளவு பெரிய போஸ்டர் தூக்கி கொடுத்து நீ தான் பாத்துக்கிறோம்ட்டாரு. என்னால ஒன்னும் செய்ய முடியல. மொத மாச சம்பளக்க வர வாங்கி உன் கையில குடுத்துட்டு அப்புறமா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு நினைச்சேன். பொம்பளைக்கு எப்படிதான் தெரிஞ்சுக்கிறீங்க?
3: இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரேன்.
0: எனக்கு இன்பமா அதிர்ச்சியா இருக்கே. என்ன படுக்கையில பூ?
3: இன்னைக்கு தாங்க நமக்கு உண்மையிலே ஃபர்ஸ்ட் நைட்.
0: சம்பளம் வந்த அப்புறம் பாத்துக்கலாமே, என்ன அவசரம்?
3: இல்லீங்க, நான் உங்களை பட்னி போட்டது போதும், உட்காருங்க.
0: இப்பயாவது என் அருமை உனக்கு புரிஞ்சுதே. அப்படியே ஒரு 2.5 டன் ஏசியில ஒரு 1.5 மலை பூவை தொங்க விட்டுனா நல்லா இருந்திருக்கும்.
3: அதுக்கு என்னங்க, உங்களுக்கு சம்பளம் வந்தவொடனே வாங்கிட்டா போச்சு.
0: ஆமா ஆமா, 20,000 கிராஸ் ஆகுறாரு ரவி பெர்னாடு. ரொம்ப ஸ்டஃபியா இருக்குது, முதல்ல சாக்ஸ் அவுத்துறியா? இந்த நேரத்துல அவன் கரடி மாதிரி, நான் போய் பாக்குறேன்.
3: இருங்க, இனிமேல் இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்வேன்.
0: அப்படியா, போ சீக்கிரம் வா. இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஆண்டவா?
3: உங்களுக்கு யார் வேணும்?
5: இது மன வீடு தானே?
3: ஆமாங்க.
5: ஏதோ ஷூட்டிங் சொல்லிட்டு வீடியோ கேமரா வாடகை எடுத்துட்டு போயிருந்தாரு.
3: வாடகைக்கா? அவர் டிவி ஸ்டேஷன்ல எல்லாம் வேலை செய்யறாரு.
5: இந்த மூஞ்சிக்கெல்லாம் யாரும் டிவி ஸ்டேஷன்ல வேலை தருவா? நான் என் வாடகை வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
3: நாளை காலையில வந்து வாங்கிக்கங்க.
5: ஒழுங்கா வந்து வாடகை தர சொல்லுமா, இல்லன்னா நடக்கறதே வேற. மூஞ்ச பாரு, டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறாரு.
0: யாரா வாசல்ல?
3: கடங்கார.
0: வரத்தான் செய்வான். சம்பளம் வந்தவொடனே எல்லாருக்கும் பைசல் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, இனிமே உனக்கு எல்லாமே டோர் டெலிவரி தான்.
3: அதேதான் நானும் சொன்னேன்.
0: ஜிலேபி சாப்பிடுற
3: இருக்கட்டும்.
0: லாடோ
3: அப்புறம் அப்புறம்.
0: என்ன பத்தி வாங்கி வச்சிருக்க நீயே? தேனாம்பேட்டை முருகன் கோயில் பக்கத்துல ஒரு பத்தி விக்குது, அதை வாங்கி வச்சா சூப்பரா இருக்கும். இது சும்மா கண்ணமா பேட்டை எஃபெக்ட்ல நாருது, என் மூடே போகுதுடா.
3: உங்க சம்பளம் வந்தவொடனே வாங்கிட்டா போது.
0: பாரு, எப்பவுமே நீ என்ன முறைச்சு முறைச்சு பாத்து, இப்ப நீ என்ன ஆசையா பாக்குற, அது கூட முறைக்கிற மாதிரி இருக்குது.
3: இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க?
0: ஒரு முத்தம் கூட
3: நெத்தில கொடுக்கட்டா?
0: நெத்தில இருந்து ஆரம்பிக்கிறியா? எனக்கு ஓகே. செல்லம், மாங்க அடிக்கிற மாதிரியே குறி வைக்கிறியே.
3: குறிதான் வைக்கிறேன்.

0: What happened to her?
1: கணவன் கிழித்த கோட்டை கடந்து அறியாள் அடியேன் மனைவி.

0: நான் வந்திருக்கேன் செல்வராஜ்.
1: ஷேவிங் ஆர் கட்டிங் சார்?
0: ஷேவிங். தும் நயா ஆத்மி ஹை? செல்வராஜ் கிதர்
1: பார்க்க.
0: நான் இந்த நேரத்துக்கு வருவேன் தெரியும், எங்க தொலைஞ்சு போயிட்டான் தெரியல.
1: வெளியே போயிருக்காரு சார்.
0: நீ தமிழ்னா?
1: ஆமா.
0: இப்படி சாய்க்கிற புதுசா? எந்த ஊரு?
1: நீடாம.
0: ஓஹோ, இந்த நாய்க்கடிக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்களா அந்த ஊரா? நீ ரொம்ப பக்கம் வந்துட்ட. நான் மாயவரம்.
1: அப்படிங்களா?
0: ஆமா. நீ என்ன ஜாதி?
1: வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர்.
0: சரி.
1: பிள்ளைகள் பெற்றத பூனை, அவை பேருக்கொரு நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கரும் சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ?
0: இந்த இடி இடிக்கிற கவிதை நல்லா இருக்க, யார் எழுதுந்து?
1: பாரதி சார்.
0: பாரதியார் பாடலாம் தெரிஞ்சு வச்சிருக்க? என்ன படிச்சிருக்க?
1: பெருசா ஒண்ணும் இல்ல, எம்ஏ பிலாசபி.
0: என்னது
1: எம்ஏ சார்?
0: ஆளை விடப்பா
1: சார்.
0: நீ படிச்ச பிள்ளையா இருக்க, உங்ககிட்ட நான் மூஞ்ச கொடுக்க மாட்டேன்.
1: அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? நீ வாங்க சார்.
0: இப்ப சொன்ன கவிதை எல்லாம் மூஞ்சில எழுதிருவ கத்தியில.
1: ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வாங்க சார். சார் பிளீஸ், நீங்க தான் சார் காலையில முதல் போனி சார்.
0: போனி பண்றதுக்கு என் மூஞ்சி தான் கிடைச்சதா உங்களுக்கு?
1: அப்படிலாம் சொல்லாதீங்க சார். செல்வராஜ் வர்றதுக்குள்ள நான் முடிச்சிடறேன் சார். உக்கார்.
0: ஏதா ஷேவிங் முடிக்கிறா? ஆளை முடிக்கிறியா
1: சார்?
0: எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளையா?
1: அதனால
0: எதுல விளையாடுறது? முகத்துல விளையாடுறது? விட்டடு விட்டடு, நான் சொன்ன கேளு, விட்டடு விட்டடு விட்டடு விட்டடு, நான் சொன்ன கேளு, விட்டடு. மூஞ்சி போன வராதையா?
1: சார் நீங்க வாங்க சார்.
0: உன்னை கையெடுத்து நான் கூப்பிடுறேன், விட்டுடு, விட மாட்டேன்.

0: பாத்தீங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: This is my favorite song.
1: அண்ணா அண்ணா அண்ணா அண்ணா எழுந்திருக்கீங்க ராத்திரி
2: தூங்கிட்டு
3: நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு நீ எதுக்குடா இங்க வந்த
1: என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணா
3: ஏண்டா சந்தேகத்தை தீக்க நான் என்ன நக்கீர்னா ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் நீ தீர்த்து கூடாதா
1: ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளை எல்லாம் இருக்காங்கண்ணே நீ தானே புத்திசாலி
3: சரி கேட்டு தோலடா
1: அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு வேப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா
2: இல்லையாண்ணே
1: சொல்லுங்கண்ணே
3: உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேக்குன்னு உனக்கு தோணுமா டேய் அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல உனக்கு ஏண்டா வந்தது ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே உட்கார்ந்து நான் எந்திரிச்சு போ

0: இப்ப எப்படி இருக்கு மாம்சே?
1: குளவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்டு தான் மாப்பிள கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது. காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டா. காலையில கேட்டது, இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏ மாப்பிள, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிடைச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜவ பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன என்ன நினைப்பாருங்க மாப்பிள? மாப்பிள, நல்லா காது கேட்கறோம்னே ரோட கிராஸ் பண்ண முடியல. நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன், நான் அநாத புடமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே. இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்.
0: மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாம்ஸ், நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறேன்.
1: அட, இப்ப கேக்குதியா?
0: மாம்ஸ், உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. நான் தான் சவுண்ட கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசைச்சேன், சும்மா ஒரு விளையாடுத்தேன்.
1: விளையாண்டியா? ஏயா, நீ விளையாடுற என் காது என்ன பிளே கிரவுண்டா?
2: யோ, விசி எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட விவரம் இல்லாம ரெண்டு விளையாடுறீங்களே.
1: ஏன் உன் காதை எவனா அதை கிழிச்சிட்டானா?
2: அது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் முன்னாடி பயங்கரமானவ, வில்லாதி வில்லி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்களா? இப்ப பாரு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா.
0: யாருக்கு?
2: உனக்கு தான் மாப்ள. உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா.
1: அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற? அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம்.
0: எப்படி
1: மாப்பிள, நீ கட்டின தாலிய புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையோ அலையு அலையறல்ல, அதே மாதிரி அவ கழுத்துல தூங்குற தாலியை நம்ம புடுங்குவோம்.
0: மாம்சே, அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சே புடுங்க முடியும்?
1: அட, அவ புருஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆள வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம்.
2: ஐயோ, ஏண்டா, பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க. ரெண்டு பேர்த்தி ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம்னு பாக்குறீங்களா?
1: அடச்சே, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்ன விசாரிச்சு பாத்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்க மாப்பிள.
2: மாப்பிள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே.
0: அதெல்லாம் பண்ண மாட்டேன்.
1: ஒரு 100,000 வாங்கி கொடுப்போம்.
0: மாம்சே, சும்மா இரு மாம்சே. பாருங்க, மாமியார் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, ரெண்டு ஒன்று பாத்துருவோம்.

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: இன்னைக்கு எப்படியாவது உழைச்சி 500 ரூபாய் சம்பாதிக்கணும். வணக்கம் அங்கிள், பார்த்திருக்கானா?
1: வாடா வா, உன்னாலதான் அவன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறான்.
0: ஏன் இப்படி எப்பவுமே என்ன தப்பா நினைக்கிறீங்க? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க.
2: அது கோவில கொடுத்த பூ மாதிரி தெரியலையே.
0: இது கோயில தரல, சாமியார் ஒருத்தர் கொடுத்தார்.
2: எந்த சாமியார்?
0: ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு. தலையில தேங்காய உடைச்சிட்டு குறி சொல்றாரு. அவர்ட்ட நம்ம ஃபேமிலிக்காக வேண்டுறேன், அவர் கொடுத்தார்.
1: சரி சரி, இந்த போட்டோ எல்லாம் பாத்தியா?
0: எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. போங்க அங்கிள், உங்க வயசு என்ன என் வயசு
1: என்ன போய்கிட்டு. இதெல்லாம் பார்த்திபனுக்கா பார்த்ததுடா? எதையும் பார்க்காமலேயே கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டான். லவ் கிவா?
0: அதை ஏன் கேக்குறீங்க? ஓரளவுக்கு சுமாரான ஃபிகரா இருந்தா கூட பின்னாடியே பைக்ல போய் 8 லாம் போட்டு காட்டுறான். ஆனா இவனுக்கு தான் எதுவுமே பிகா போக மாட்டேங்குது.
1: அப்படி ஏதாவது இருந்தா கேட்டு சொல்டா. யாரா இருந்தாலும் சரி, பேசி முடிச்சிருவோம். அனாவசியமா காலத்தை கடத்தாதேன்னு சொல்லு.
0: சரி அங்கிள். என்ன தாத்தா, மறுபடியும் ரிப்பேரா?
2: கிரிக்கெட் மேட்ச் போட்டா ஃபுட்பால் கமெண்ட்ரி வருது.
0: அப்படி வரக்கூடாதே. நான் பாக்குறேன், ஒரு 50 இருந்தா கொடுங்களேன்.
2: எதுக்கு 50?
0: 90 வாங்கத்தான்.
2: என்ன 90?
0: அது உங்களுக்கு புரியாது. கட்டிங்
2: இந்த இருக்கு. கட்டிங்
0: இந்த கட்டிங் இல்ல, இந்த கட்டிங்.
2: ஓஹோஹோ, இந்தா.
0: தேங்க்யூ தாத்தா. அது கனெக்ஷன் ஏதாவது விட்டு போயிருக்கோம். இந்த பார்த்தீங்களா, விட்டு போயிருக்குது. இது அப்படி சரிப்பட்டோம்னா கரெக்டா தெரியும். எங்க போடுங்க.
2: என்ன தம்பி, ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வருது.
0: இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா போலீஸ் ஸ்டேஷனே வரும். பெஸ்ட் ஆஃப் லக்.

0: உள்ள போய் சைக்கிள் கடைக்கார கூப்பிடு.
1: ஏன் எங்களை பார்த்தா சைக்கிள் கடைக்காரா தெரியலையா?
0: புல் பேண்ட் போட்டிருக்க.
1: என்னது இது? புல் பேண்டா? இது ஆஃப் பேண்டா?
0: ஓஹோ, உங்க ஊர்ல இது ஆஃப் பேண்டா?
1: உங்க ஊர்ல இதான் புல் பேண்டா?
0: சரி, வந்து பேசிக்கலாம். சைக்கிள் கொடு.
1: யாரா நீ?
0: என்னது என்ன தெரியலையா? இதே ஊர் தான்யா, 7 வருஷமா இங்கதான் இருக்கேன்.
1: என்ன கதை விடுறியா? இந்த ஆலினார் அழகுராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல இருந்த சந்திரனா இருந்த.
0: சரி, பக்கத்து ஊர்னு வச்சுக்க. சைக்கிள் குடியா?
1: கொடுக்க மாட்டேன்.
0: ஏன்?
1: உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் கொடுக்குற.
0: நீ சைக்கிளை கூட, நான் போய் கூட்டியாறேன்.
1: என்ன என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா? ஏதோ இந்த பட்டிக்காட்டில் வந்து மாட்டிட்டேன். போடா.
0: ஏயா, நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா?
1: உன் பேர் என்னப்பா?
0: காரமட ரங்கநாதன்.
1: ரங்கநாதன் பேருக்கெல்லாம் சைக்கிள் தர்றதில்ல. போடா.
0: தரமாட்டேன்.
1: 8 ஒதுக்கிற்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமிட்டு தெரிய ஒத்த கால நோண்டிட்டு
2: வர்றேன்.
1: வயிற்று வலிக்கு ஏன் கால் நோண்ட?
2: ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கண்ணே.
1: வயிற்று வலிக்கு மருந்தா? 2 இட்லி கெட்டி சட்னி வச்சு சாப்பிடு, வலி நின்று போயிடும். ஏண்டா, நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகராஜா MBBS போனா மாட்டிருக்கிறேன்? இது சைக்கிள் கடடா. இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேக்குறிய, மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்திலேயாவது மனசுனா போறங்கடா. போடா.

0: மங்கள பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்திருக்க மாட்டாங்க.

0: ஏய் கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இன்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.

0: நீ மரவாசல் பண்றதெல்லாம் விட்டு போய் கிளீன் பண்ணு.
1: என்னம்மா விஜயலட்சுமி, துப்பாக்கி பிடிக்கிற கையில தொடப்ப கண்ணைய பிடிச்சிட்டு சோகமா வர்ற? சார் ரொம்ப திட்டாரோ?
2: ஆமா சார், ரொம்ப கஷ்டப்பட்டு கோலம் போட்டா சார், பாராட்ட வேணாம், அட்லீஸ்ட் திட்டமையாவது இருக்கலாம்ல. அத்தனை பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணார் சார்.
1: அவர் சொல்றேன் ஞாபகம் இருக்குல்ல, உன்னைய பார்த்தா மகளிர் போலீஸ் மாதிரியா இருக்கு, மாரிய தாக்குளுக்கு கூலு உத்தர பொம்பள மாதிரியா இருக்கு.
2: என்ன சார், நீங்களும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்க?
1: கிண்டல் பண்ணாம நெத்தில இருக்கு தேனாம்பட்ட சிக்னல் மாதிரி இத்தனை போட்டு
2: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை
1: அதுக்காண்டி இப்படியா? ஒரு பெண் போலீஸ்ங்கிறவ, ஒரு கிரண்பேடி ஐபிஎஸ், ஒரு திலகவதி ஐபிஎஸ், ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸ் மாதிரி அப்படி அப்படி கிரிப்பா இருக்கவனா? இப்படி கேபி சுந்தரமாலம் இருந்தா யார்கிட்ட கோவரா திட்ட மாட்டாங்க.
2: என்ன
1: நெஞ்சல வீர வேணும், நாங்கெல்லாம் கோடு போட்டா ரோடே போட்டுவோம் தெரியுமா? ஓகே
2: Excuse me, can I come in?
1: ஆமா, டெட் பாடி எந்திரிச்சிருந்து எஸ் கம்மிங் சொல்ல போகுது, போப்பல உள்ள.

0: வாங்க வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கேடா.
1: நல்லா இருக்கேன்.
0: அர்ச்சனை யாரு பேருக்கு பண்றது?
1: சுவாமி பேருக்கே பண்ணுங்க.
0: நான் சொன்னேன் போங்க, முதல்ல உங்க பேருக்கு அப்ப சாமி பேருக்கு பண்ணுவோம். வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். உங்களை போல உள்ள பெரியவாழெல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும், பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஆமா, அர்ச்சனை யாரு பேருக்கு?
2: கோயில் இருக்கிற அத்தனை பேருக்கு பண்ணு.
0: ஆஹா, வேஷம் பண்ணிவிடுறேன்.
2: இதை வாங்காத, அதை வாங்க, ஆடாம போ.
3: பெரிய மல்டிமில்லியனர் மம்மி.
4: நாம பஞ்சத்துக்கு பணக்காரமா? அந்த ஆளு பரம்பரை பணக்காரன், உலகத்திலேயே முதல் பணக்கார புரூனே சுல்தான். இந்த ஆள் ரெண்டாவதோ மூணாவதோ அந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிறாங்க. ஒரு 500 ரூபா
1: தான் வண்டி எடுங்க.
2: அட போயாச்சு. ஸ்டாப் எல்லா ரிட்டர்ன். குண்டா குடே குடே குடே குடே.
5: ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா, இந்த நாய் பிடிக்க 30 ரூபா கொடுத்தீங்க.
2: கார்ப்பரேஷன்லயே 30 ரூபா தர்றாங்கடா நாய.
5: ஏய்
2: குடே குடே குடே. ஏய்

0: ஓ, குரலி வித்தையா?
1: ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல் ஆடுவான், இவன் கூடக்குள்ள தூங்குவான். சரி, இப்ப நான் மேட்டருக்கு வாரேன். வாங்க. இப்ப கூடக்குள்ள இருக்கிற பாம்பு தானா வெளியே வந்து முட்டையை குடிச்சிட்டு தானாவே உள்ள போய் தூங்குவான். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க.
0: என்னையா ஓவரா பேசுறான? தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறான்.
2: இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடையா பாப்போம்.
1: ஜக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான். அவன ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. இதுக்கு நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஜக்கம்மா அவன் மதிக்கல, அவன் கோபத்துக்கு ஆளாயிட்டான்.
0: கேள்வி கேட்டதுக்கே ரத்த கக்க வச்சுட்டான். நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்ல, கிளம்பிட வேண்டிதான்.
3: கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப்
1: ஆகிறான். மகாசலங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா, எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. போகும்போது சக்கமா திருப்பி தருவான். போடுங்க ஐயா. ஐயா போடுங்க. ஆமா போடுங்க ஐயா.
0: என்னடா சொல்லி வாய் முள்ள அள்ளி வீசிறாங்க. அப்ப நம்மளும் போட்டா தான் மரியாதை போல் இருக்கு.
1: எல்லாரும் காசா போட்டாச்சா?
2: இல்ல.
1: ஏன்
2: பச்சை சட்டக்காரன் ஒரு ரூபாய் போட்டு 600 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டான்.
0: ஆஹா, பையில இருந்து 600 கரெக்டா சொல்லிட்டானே.
1: பணத்தை மறைக்கிறவன் ரத்தம் கிச்சாமா.
0: மறுபடியும் அதே சொல்றானே.
4: போடியா, போகும்போது வாங்கிக்கலாம்.
0: நீ எவ்வளவு போட்ட?
4: நான் தான் என் வாயில இருந்து 10 ரூபாய் போட்டேன்ல.
0: ஐயா, 10 ரூபாய் போட்டு விட்டு நீ 600 ரூபாய் போட சொல்லியாடி.
4: எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கிதான் சாக போற?
0: ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. ஐயா கொடுத்த காசுலடா அது.
1: இது சுடுகாட்டுல வச்சு ஜக்கம்மா மூலியமா மந்திரிச்ச தாயத்து. இது சாதாரண தாயத்தில்லை. எங்க 10 ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க கைய நீட்டுங்க. இது இயத்துல செஞ்ச தாயத்தில் தலைச்சாம்புல தலையில மைய எடுத்து அதுல தயாரிச்ச தாயத். இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம்.
0: நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தபாடா. இருந்த காசையும் புடிங்கி புட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானு. இவனாச்சு எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா?
5: எவன் ரத்த கைக்கு சாவது?
0: யாராவே
5: யாரா இருந்தா உனக்கு நான் மூடிக்கிட்டு வேடிக்கை
0: படுறா. அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே, பேசப்படாதாடா.
1: இந்த பையனை எழுப்பிடலாமா?
0: ஆமாங்க பாவம், யாரு பத்த பிள்ளைன்னு தெரியல, பொசுக்குன்னு கோவப்பட்டுங்க. ரத்தம் கக்கி கிளவன்ட்டான். அனுப்பிவிடுங்க வீட்டு போட்டோம்.
1: இவனை எழுப்புறத பத்தி பிரச்சனை இல்ல. இவன் எழுந்திருச்சு யாரு மூஞ்சில முழிக்கிறானோ அவன் குடும்பமே ரத்தம் கக்கி தாங்க. பரவாயில்ல,
0: குடும்பமே வா. அப்ப என்னதான் பண்றது?
1: அப்படியே கூட்டமெல்லாம் கலைஞ்சு போங்க. இந்த பையனை போங்க போங்க போங்க.
0: எல்லாத்தையும்
1: எல்லாரும் போயிட்டாங்க. ஏய் அம்மா, ஏய் நீ இன்னும் போலயா?
0: எங்கிட்டா போறது? பஸ் கூட காசு இல்ல. இந்த பாரு, 600 ரூபாய் போட்டிருக்கேன். 1 ரூபாய் வேணாலும் நீ வச்சுக்க. அந்த 600 கூட ஐயா காசு வைவாடுறா.
1: எக்கமா கிட்ட போட்டது போட்டதுதான், திரும்ப வராது.
0: என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற? காசு குடுறா.
1: இவன் ஏந்திரிச்சா ரத்தம் கக்கிச்சாவ.
0: ரத்தம் கக்கி செத்தாலும் பரவாயில்ல, காசோட தான் ஜாவே. குடு.
1: போமாட்டேன்.
0: என்னடா மியூசிக் எல்லாம் குடுக்கறே?
1: உசார் பத்திரி ரைடு வாட்சா பத்திரி சி.
0: இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத.
1: ரெஜால் பத்திரி டமா, பீனா பத்திரி கமாய்.
0: ஏய், நானும் பேசி குடுடா.
1: இசாப்பா பேச வளாக்க வயக்கா. ஐ எம் எஸ் பேக்கா. ஐயோ
0: டேய், என்ன நாயெல்லாம் கிளம்பிருச்சு ஐயா.

0: என்னப்பா என்ன விஷயம்?
1: எல்லாம் இதோ அண்ணனுடைய கல்யாண விஷயமா தான் அங்கிள்.
0: துறைக்கு கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்?
2: பாத்தியா, தேங்காய் பூத்தால எனக்கு திமுற.
3: அங்கிள், எப்ப அங்கிள் கல்யாண சாப்பாடு போட போறீங்க?
0: 2 வருஷம் போட்டோம்டா கல்யாண சாப்பாடு போடுற.
1: அங்கிள், கல்யாண பேச்சு பேசிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு 2 முடி நரைச்சு போச்சு. 2 வருஷம் கழிச்சு கல்யாண சோறு போட முடியாது. உங்க 2 பேரும் காரியம் பண்ணிட்டு காக்காக்கு தான் சோறு போட முடியும். அதனால இன்னைக்கே போறோம், அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறோம், கல்யாணம் பேசி முடிக்கிறோம்.
0: செல்லத்துக்கு வெக்கத்து பாத்தியா?
1: அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த கட்டுற மாதிரி பாருப்பானா? ஐயோ என்ன ஒரு வெக்கம். ஐயோ,
3: டபுள் டக்கர் நாரா என்ன ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு 2 பொண்ணு கட்டினா அண்ணன் தம்பிக்கு தான் கட்டி கொடுப்பான். அடம் பிடிக்கிறான்
1: அங்கிள். பெரிய பொண்ணு அண்ணனுக்கும் சின்ன பொண்ணு நம்ம பவருக்கும் பேசி முடிச்சுட்டா உங்க ப்ராப்ளம் எங்க ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்.
0: அப்படியா சொல்றேன்?
1: ஆமா அங்கிள், ஒன்னு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. குழால தண்ணி வரும்போது குடத்தை வைக்கிறது தான் புத்திசாலி தானோ? குடத்தை வச்சிருங்க சொல்லிட்டேன்.
0: ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? என்னடா வெக்கப்படுற, ஏதாவது லவ் பண்ணி தொலைச்சிட்டே என்ன? சொல்லடா டாடி கிட்ட.
4: உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகேப்பா.
0: அப்படி சொல்ற என்ன சிங்கக்குட்டி, நாளைக்கே பொண்ணு வீட்டுக்கு போறோம். பெரிய பொண்ணு பெரியவனுக்கு,
1: சூப்பர்.
0: சின்ன பொண்ணு சின்னவனுக்கு. பேச்சு முடிச்சிடலாமா?
1: ஓகே,
5: ஃபேண்டாஸ்டிக். சபாஸ்,
0: வாடா செல்லமே, நான் பெத்த சிங்கமே, வாடா.
5: மாவுலஸ், சபாஸ்.
1: ஏய் சபாஸ், படிக்கட்டு முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுது, நார்மலா நடந்து வா. வா
5: டேய் கேகே, வெண்ணா இந்திரா,
1: ஏய் டேய் டேய் டேய் பவர்
5: போடா. இந்த போட்டில நான் ஜெயிச்சிர போறேங்கற பயத்துல
3: ஏய் பவர், பிரச்சனை வேணா,
5: சொன்னா வேற ஒருத்தியோட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களாடா? டேய் மரியாதையா போயிருங்கடா. ஏய் சௌமியா, என்கிட்ட இருந்து பிரிக்க வாடா பாக்குறீங்க?
4: என்ன தம்பி என்ன பிரச்சனை சொல்லு.
5: நான் சௌமியாவ லவ் பண்றேனே, அவ கெடுக்கிறதுக்குனே வந்திருக்காய் என்ன ராஸ்கல்.
0: என்னடா கூட இருந்த குழி பறிக்கிறீங்களா?
1: கூட இருந்து குழி பறியா பின்ன கோயாவோட பறிக்க முடியல. கேர போல்டுங்களா? இன்னும் எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணாம உயிர் எடுப்பீங்க? டேய் சொன்னே என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய் யார் மேல யார்
0: கேக்குறே?
1: மானபங்க படுத்துறேன். டேய்
4: இருனே, நான் ஜட்டி போட்டு வந்தறேன். ஐயோ ஜட்டி எங்கிருக்குன் தெரியல.
0: என் பெரிய பெரிய ஜட்டி போட்டு வந்தானே, நீங்க எல்லாம் காலிடா. டேய் இந்த சட்டு கிழிச்சிட்டாங்க, வாடா வாடா. இந்த கண்ணாடி போச்சுடா, கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா. டேய் டேய் இதெல்லாம் பண்ணடா. டேய் இந்த வேஸ்ட் போட அவுட்டுடா. டேய் இதெல்லாம் அடிக்கடா. டேய்
6: அடிக்கிது குளிரு.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.

எல்லாம் உயிரோடு, மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமை கொள், தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் முறை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்துக்கொள், சூரியனே ஜெயிப்பாய். நீ என்பது உடலா, உயிரா, பெயரா?

பெற்றோர்கள் அமைவது விதி, நண்பர்களை அமைப்பது மதி. சினத்தை அடக்கு, கோபத்தோடு

டீய குடுப்பா, இல்ல ஒரு காக்கு கேவலமா இருக்கு, இந்த நீ குடி. ஏ பேப்பர் குடுப்பா, இன்னைக்கு வீரப்பன் கஸ்ட் யாருன்னு பாப்போம். திடீர் மனிதனால் சென்னையில் பரபரப்பு. என்னங்கடா இது, திடீர் மசாலா மாதிரி திடீர் மனிதனா? என்ன பண்ணுவானா இவன்? திடீர் என்று வந்து முன்பின் தெரியாத நபர்களை அடி உதைக்கு ஆளாக்கி விட்டு மாயமாக மறைந்து விடுவானாம். இவன் போட்டோ இதுவரை சிக்கவில்லை. போறவன் போலீஸ்க்கு போட்டோ வச்சுட்டா போவான். இவனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் ஏ ஒரு லிஸ்டே போட்டிருக்காண்டா. கொல்லன் பட்டறை ரங்கநாதன், மூஞ்சி கருக்கப்பட்டவன், சட்டமன்ற உறுப்பினர் சாரங்கன், துப்பாக்கி குண்டை தோளில் பரிசாக வாங்கியவன், இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் அருவாள் வெட்டு வாங்கி ஒரு காதை இழந்தவர், அரசு பேருந்து ஓட்டுநர் ஆளாள கண்டன் மண்டை பிளக்கப்பட்டவர், இப்படி பல பேரை பாதிப்புக்கு உள்ளாக்கிய மர்ம ஆசாமியை பிடிக்க எல்லை பாதுகாப்பு படை விரைகிறது. அடா பாவிகளா, நான் என்ன செங்கோட்டுக்குள்ள தீவிரவாதியவாடா அனுப்புனேன், எல்லையில் இருக்கிற படை ஏன்டா அனுப்பி தொல்லப்பட்டிருக்கேன்?

0: எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், நான் என் பேர் சிவகுமார். என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியும். டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். நான்
1: மிஸ் அன்னைக்கு கோயிலில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்ணுறதா சொன்னேன் மிஸ், அது இந்த பேட் பாய் தான் மிஸ்.
0: குட் குட் பாய், குட் மிஸ். கோயிலில் பார்த்தது உண்மைதான், ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய். ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்கள் கூப்பிட்டோடனே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் வந்துருவீங்களா?
1: ஹலோ,
0: சாரி சாரி சாரி, என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினச்சேங்க, பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. ஆ, என் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா, அப்பா ஈபிலேருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் அம்மா.
2: என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வாங்க.
0: ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கா? அதாக பட் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி க்யூட்டாக பசங்க பெற்றுக்கூடாது. ஐ மீன் மேரேஜ் பண்ணி.
2: ஓகே ஃபைன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும்.
0: ஹஸ்பண்டா? மெட்டி இருக்கா தாலி? மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதான்
2: உங்ககிட்ட கூட தான் மேரேஜ் ஆகலைங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை.
0: கிண்டல் பண்ணாதீங்க.
2: நான் கிண்டல் பண்ணுறேண்ணா? சும்மா போன பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் கல்யாணம் வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா?
0: ஏங்க, நான் சீரியஸாக தாங்க மேரேஜ் பற்றி பேசுகிறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க.
2: ஓ அப்படியா, சாரி, எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னை கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்?
0: பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும்? ப்ளீஸ்,
2: தேங்க்ஸ்.
0: இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா?
2: நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன்.
0: இல்லைங்க இல்லைங்க, நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே.

0: அதை விடுங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க, புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம். ஏங்க உங்ககிட்ட பேச்சு வாக்கல ஏன் ஏரியா கூட்டிட்டு வந்தேங்க? உட்காருங்க, உங்க ஏரியாவில் ட்ராப் பண்றேன். நீங்க தானே ரூ சொன்னீங்க?
1: ஹலோ, நாங்க உங்க வீட்டுக்கு மேல குடி வந்து ஒரு மாசம் ஆச்சு. நீங்க ஹவுசனர் பையனை தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசினேன், ஸ்கூட்டர்ல வந்தேன். அது எப்படி எப்படி ஏரியாக்குள்ள நல்ல பையன் மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே போறது? ஆனா வெளியே இவ்ளோ சேட்டை பண்றியா? இரு, உங்க அம்மா கிட்ட போட்டு
0: குடுக்குறேன். அம்மா அம்மால வேணங்க, நமக்குள்ளே வெச்சுக்கலாங்க. ஏங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க.
1: ஏய் படிக்காமா,
2: சாவி நிலமேல வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. நான் காய்கறி வாங்கிட்டு வந்தறேன்.
1: சரிமா.
0: ஆண்டி, யார் ஆண்டி அந்த பொண்ணு?
2: பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வரா.
0: பாப்பா ஸ்கூல் போயிட்டு வராளா? புரியலையே.
2: டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சிட்டு இப்பதான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா.
0: பாப்பா இங்க போறா, பாப்பா அங்க போறா, பாப்பா ஸ்கூலுக்கு போறான்னு சொன்னதும் பாக்கியராஜர் படத்துல வர பூ போட்டு பாவாடை கட்டிக்கிட்டு வர சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய பொண்ணா இருப்பான்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க.
2: ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க.
0: நிஜமா ஆண்டி?

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: டேய் மப்பல் அப்படிதான்டா கேக்கும், கரெக்டா கேக்கும். ஸ்டாக் மியூசிக்

அலை தேடும் விடு விடுதலை, பகைவர் ஒளிஞ்சிடும் வீரன் நீ, நிலம் பெயர்ந்திடும் உன் சொல் பெயருமா, உன் நிலை தாண்டிய மலை உயருமா, வழி காட்டும் தலைவனே இனி அறம் உறங்குமா. Right.

0: போட்டேன்.
1: ஐயா உங்களுக்கு ஆட தெரியாதா?
0: யார் சொன்னது? உங்ககிட்ட வந்து ஆட தெரியாது.

0: எனக்கு சிவமயமே இறைவா.
1: இறைவா
0: என்னது?
1: பத்து ரூபா
0: அச்சனையா இருந்தா தட்டுல போடு, காணிக்கா இருந்தா உண்டியல போடு, என்கிட்ட குடுக்கறேன்.
1: டிப்ஸா வச்சுக்க.
0: நேக்கு எதுக்குடா டிப்ஸ்? நான் என்ன லாட்ஜ்ல ரூம் பாயா இல்ல ஹோட்டல்ல சர்வரா இருக்கனா?
1: ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். 3 மணிக்கு 4 மணி அடிச்சீங்கன்னா என் பிரச்சனை சால்வ் ஆயிடும்.
0: என்ன 3 மணி 4 மணி பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் புரியலடா.
1: புரிய வைக்கிறேன். என் லவ்வரு டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கா. 3 மணிக்கு தான் அவளுக்கு கிளாஸ் முடியுது.
0: ஓ,
1: நீங்க நார்மலா மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இல்லைன்னு நினைச்சுட்டு அவன் வரமாட்டான். நீங்க சரியா 3 மணிக்கு கரெக்டா 4 மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இருக்க நினைச்சிட்டு அவன் கரெக்டா வந்துருவா. நாங்க கோயிலுக்கு பின்னால
0: உட்காந்துக்கிட்டு
1: ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். இப்ப மணி 3, நான் இங்க இருக்கேன். 4 மணி அடிங்க, புடிங்க. பார்த்து
0: உன் பேர் என்ன?
1: ரங்கமணி.
0: அவா பேரு?
1: தங்கமணி.
0: ரங்கமணி தங்கமணிக்கெல்லாம் இந்த மணி அடிக்காதரா, இந்த பிச்சமணி தான் அடிப்பான். ஏண்டா, ஏற்கனவே பொழப்ப மாத்திட்டானவளேன்ற கவலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப நீ இந்த பொழப்பை மாத்துறியா? அவவே இன்டர்நெட் இமெயில் சொல்லி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உங்க சிக்னல் மணியில, அதுவும் கோயில் மணியில. பகவானுடைய மணி உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு.
1: தெய்வீக காதலியா?
0: எது தெய்வீக காதல்? இதா கற்பூரத்தை கோயில் உட்கார்ந்து லவ் பண்ணா அதுக்கு பேர் தெய்வீக காதலா? பிச்சு பண்ண இந்த பிச்சு.

0: எவ்வளவு தைரியம்னா ஒரு போலீஸ்காரன் ஸ்கிராச் பண்ணிட்டு போவ.
1: நீ போலீஸ்காரனாக்கலாம், நான் யார் தெரியுமா? மாவட்டர் கார்ல
0: உனக்கு யார வேணாலும் தெரியலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதுரா. பாண்டா பொம்மை மாறிட்டு காண்டை ஏத்திட்டு போறோம். பிரேக்ஃபாஸ்ட் 10 மணி நேரம் சாப்பிடுவான் போல. டேய் நீ எப்ப வந்தீங்க வா
2: சார். எதுக்கு சார் என்ன அர்ஜென்டா கூப்பிட்டீங்க? போய் கேஸ் போட கிரவுட் வேணுமா?
0: கிரவுட் சேக கூப்பிடல, என் காதலுக்கு உன்னை ஹெல்ப் பண்ண கூப்பிட்டு இருக்கேன்.
2: நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா?
0: நானே தான் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுமா? நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா?
2: இல்ல நீங்க போய் காதலு
0: காவி டிரஸ் போட்டவனா கலர் கலரா ஃபீர் வச்சுட்டு இருக்கும் போது காக்கி டிரஸ் போட்ட நாங்க ஏன் லவ் பண்ணக்கூடாது? வா ஆளை காட்டுறேன், வா அங்க பாரு. பால் பவுடரையும் பான்ஸ் பவுடரையும் பிசைஞ்சு செஞ்ச பால்கோவா மாதிரி பச்சை கலர் சேரீ இருக்காளே அவதான். என்னாச்சு, கரண்ட் கம்பி மிதிச்சிட்டியா
2: சார்? நம்மள மாதிரி பசங்க நாஸ்தா காசப்படலாம், பாஸ்தா எல்லாம் ஆசைப்படக்கூடாது.
0: பாஸ்தாவா?
2: ஆமா சார், ஹை கிளாஸ் பொண்ணுங்களை தான் பாஸ்தான்னு சொன்னேன். இந்த ஹை கிளாஸ் பொண்ணுங்களோட லவ் பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்களை லவ் பண்றது ரொம்ப கஷ்டம், பண்ணிட்டோம் மெயின்டைன் பண்றது அதை விட ரொம்ப கஷ்டம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. காலையில எழுந்திரிச்சோடனே ஒரு மிஸ் கால் கொடுப்பாங்க, அப்புறம் பல் தேக்கறதுல இருந்து பாத்ரூம் போற வரைக்கும் 10 செல்ஃபி எடுத்து பேஸ்புக்ல போடுவாங்க. நம்ம அதை பார்த்து லைக் போட்டு அவங்களுக்கு உடனே கால் பண்ணா போன் எடுக்க மாட்டாங்க. அவங்களா மறுபடியும் அரை மணி நேரம் கழிச்சு ஒரு மிஸ் கால் கொடுப்பாங்க, அதை பார்த்து மறுபடியும் போன் பண்ணா நமக்கு ஏதோ கால் டாக்ஸி டிரைவர் ப்ரோக்ராம் சொல்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க. ஆனா நம்ம வெறும் கையோட போக கூடாது, சாக்லேட்டோட தான் போகணும். அவங்க மட்டும் ஒரு மணி நேரம் லேட்டா வருவாங்க. நாம முத மாச சம்பளத்துல இஎம்ஐ கட்டி மிச்ச சம்பளத்துல லோன் கட்டி மைலேஜ் கேத்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேமிலி பைக் வாங்கினா வேணா வேணா ஃபேன்சி பைக் தான் வேணும். நடந்துடுச்சு 1000cc பைக் வாங்கி வச்சு அதுல ஏறி உட்காந்து அவுட்டிங் போகும்போது எவ்வளவு ஒரு பிரேக் அடிச்சாலும் இடிக்காம வருவாங்க. அது போதாதுன்னு போற வழியில 5-5 நிமிஷம் ஐப்ரோ பண்ணணும்னு பியூட்டி பார்லர் போயிட்டு ஸ்ட்ரைட்னிங் ஒயிட்னிங் வேக்ஸிங் கர்லிங் பியூமிங் மேனிக்யூர் பெடிக்யூர் எல்லாம் பண்ணிட்டு 3 மணி நேரம் கழிச்சு வந்து சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பிளீஸ் உங்க கார்டை கொடுங்கன்னு வாங்கி தேப்பாங்க. இப்போ நீங்க அந்த பில்ல பார்த்து ஷாக் ஆவீங்களா? கேப்ல உடனே ஷாப்பிங் கூட்டிட்டு போய் நமக்கு அண்டர்வேர் வாங்கி தரேன்னு சொல்லி அடம் பிடிச்சு அவங்களுக்கு பார்ட்டி வேர் கேஷுவல் வேர் எத்னிக் வேர் ஆபீஸ் வேர்ல இருந்து இன்னர் வேர் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கி ஒரு மாச சம்பளத்தை ஒரே நாள்ல காலி பண்ணி ஜாலியா இருப்பாங்க. அப்படியே ஆள் இல்லாத தியேட்டர் கூட்டிட்டு போய் ஓரமா 2 டிக்கெட் வாங்கி உரசி உட்காருவாங்க. ஆசையில நாம என்ன பண்ணுவோம், நைசா கை போடுவோம், உடனே கையெடு எனக்கு கதை புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவா. இப்ப நம்ம கடுப்பாவுமா? அதை கண்டுக்காம இன்டர்வல்ல சாப்பிட்டது பத்தாதுன்னு ரெஸ்டாரண்ட் போய் கண்டதையும் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் காக்கா கடி கடிச்சு அப்படியே மிச்சம் வச்சிருவா. அப்பாடா இதோட முடிஞ்சு போச்சு ரெஸ்ட் எடுக்கலாம் நினைக்கும் போது அவ அப்ப வெப்பா பாருங்க ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்டுக்கு பேரு தாங்க டிஸ்கோ தெக்கு. மாவளை பார்த்து பார்த்து நம்ம கரெக்ட் பண்ண ஃபிகர் டிஸ்கோ தெக்கு கூட்டிட்டு போனா அவசரத்துல முடி வெட்டிக்கிட்டு அரபோத்த கம்னாட்டி ஒருத்தன் ஹாய் ஹனி கம் லெட்ஸ் கோ ஃபார் அ டான்ஸ் கூப்பிடுவான் சார். பிக்கப்புக்கு நாம டிராப் கவனா அவளுக்கு ரீசார்ஜ்ல இருந்து ஆட்டோ சார்ஜ் வரைக்கும் நம்மள யூஸ் பண்ணிப்பாங்க. இப்படி ஒரு ஹை கிளாஸ் லவ் நமக்கு தேவையா?
0: முடியாதுன்றதா இவ்வளவு நேரம் மூச்சுடாம பேசிட்டு இருந்தியா? உன் லெந்துக்கு பேசாதரா, என் லெந்துக்கு பேசுறா
2: சார். நமக்கு இந்த தனலட்சுமியோ வரலட்சுமியோ குடும்ப குத்துவிலக்கா கோயில் குளம் சுத்திக்கிட்டு பொட்டானிக்கல் கார்டன்ல பட்டாணி சுண்டல் சாப்பிடுவாங்க தான் சார் செட் ஆவாங்க.
0: நீ சொல்றத பார்த்தா ஹை கிளாஸ் ஃபிகரை மெயின்டைன் பண்றது ஐபிஎல் டீம் வச்சு மெயின்டைன் பண்ற அளவுக்கு கஷ்டம்ன்ற என் தேர்ட் ஐ நீ ஓபன் பண்ணிட்ட. நம்ம பார்த்த ஃபிகரோட நமக்கு ஏத்த ஃபிகரோட வாழ்ந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ன்ற. இதுக்கப்புறம் அவ யாரோ நான் யாரோ? தேங்க்யூ பிரதர்.

Mama.

0: எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் கொடுக்க முடியுமா?
1: நீங்க காலேஜ் ஸ்டூடண்ட் தானே? உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி தான் இருக்கு. பேங்க்குக்கு வரும்போது பேனை எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாம கேக்குறேன். காதுல ஸ்டட்டு போடுறீங்க, தலையில கலர் கலரா பேண்ட் போடுறீங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்றீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, பார்த்ததுக்கு ஹேண்ட் பேக் வேற. இதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? பேங்க்குக்கு வரும்போது பேனா மட்டும் எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? கோயிலுக்கு போனா சூட ஏத்த தீப்பட்டி எடுத்துட்டு வரது இல்ல? பஸ்ல ஏறினா சில்ட் எடுத்துட்டு வரது இல்ல? பக்கத்துல இருக்கிட்ட நெய் நெய்ன்னு வேண்டியது. கொஞ்சம் இருங்க, எழுதிட்டு தரேன். ஏங்க, அது எழுதும் போது கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும், ஊதிக்கங்க.
2: அது ஏச்சு, அவரே ஊதி ஊதி எழுதினாரு. யூ கேன் யூஸ் திஸ் பேனா, நல்ல எழுதும்.
0: தேங்க் யூ,
2: வெல்கம்.
1: என் பேனாங்க?
0: பேனாவா? ஓ, அது வெறும் ரீஃபில் தானே?
1: எனக்கு அதாங்க பேனா. எங்கங்க அது?
0: அது தீந்து போச்சுல, தூர போட்டு.
1: தூர போட்டீங்களா? எப்படி நீங்க தூர போடலாம்? எங்க எழுதுறதுக்கு பேனா கொடுத்தா எனக்கு கேக்கம் தூர போட்டா என்ன அர்த்தம்?
0: ஐயோ, நான் அது முடிஞ்சு போன ரீஃபில் தூக்கி போட்டுட்டேன்.
1: எங்க முடிஞ்சு போச்சா முடியலையானு நீங்க டிசைட் பண்ண கூடாது. ஐயோ, அது ஊதி ஊதி இன்னொரு சலனை ஃபில்லப் பண்ணலாங்க. எனக்கு தெரியும், எனக்கு முதலே தெரியும். இந்த மாதிரி யூத்தா மாடர்னா லிப்ஸ்டிக்க போட்டு ஹேண்ட் பேக் தூக்கிட்டு வர கேஸ்ங்களா இப்படி தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் எங்கெங்க போட்டீங்க ரீஃபில்? எங்கன்னு போய் தேடுவேன்.
2: என்னாச்சே, எனி ப்ராப்ளம்?
0: அது பேனா மிஸ்ஸிங்.
2: பாப்பா, பேனா மிஸ்ஸிங்கா? எங்க போட்டீங்க?
1: போச்சு, என் பேனா போச்சு.
0: ஐயோ, நீங்க கத்தாதீங்க, நான் புது பேனா வாங்கி தரேன்.
1: எது புது பேனாவா? என்னங்க நீங்க, எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அதுக்காக யாரோ ரெண்டு பேர் கூட்டு வந்து இத உனக்கு அப்பா அம்மா சொன்னா ஏத்துக்க முடியுமா?
0: ஐயோ, இதுக்கு போய் எதுக்குங்க சென்டிமெண்ட்?
1: சென்டிமெண்ட் தாங்க ரீஃபில், எனக்கு ஏன் ரீஃபில் வேணும்?
0: ஐயோ ராமா, தெரியாம ரீஃபில் வாங்கி தொலைச்சிட்டேன்.
2: பாப்பா, பாப்பா, இத உன் பேனாவா?
0: Thank you.
2: It's okay. It's okay.
3: டேய் டேய், கிளம்பு.
2: It's okay.
0: இந்தாங்க ரீஃபில்.
1: இது இத பாருங்க, ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா அது திருப்பி கொடுத்துடணும். இப்போ இந்த ரீஃபில் வந்து முடிஞ்சு போன ரீஃபில் தான். இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணேன். எனக்கு இந்த ரீஃபில் வேண்டாம்.
0: சூப்பர் கேரக்டர் இருக்கானே.

0: கேம்பெயினதா தொடக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயினதா தொடக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்புல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: வணக்கங்க.
1: ஓகேமா.
2: வெளியில போனா காக்கா கொத்திரு, அதான் துணியை போட்டு மூடிருக்கோம்.
3: நல்லா மூடிக்குங்க, இதெல்லாம் சொத்து வியாதி.
2: ஆமா, எங்க போறீங்க? எங்களுக்கே தெரியாது.
0: அந்த செருப்பு சட்டை போட்டுக்க தம்பி, அது எங்க போகுது?
2: சிறுக்கு பட்டு.
0: அதே போட்டு எங்களுக்கு போடுங்க.
2: எத்தனை போட்டு?
0: ஆறு பட்டி போடுங்க.
2: வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்?
3: அது ஒண்ணும் இல்ல ராமச்சான், பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது, போற வழியா அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன்.
2: நல்ல வேலை பண்ணீங்க, கண் கட்டி தெய்வமாச்சு. நினைச்சதெல்லாம் கை கூடும்.
3: எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கை தான் நாங்க வந்திருக்கேன்.
2: அட முத்தியா தம்பியா, எப்ப வந்தீங்க? சௌக்கியமா?
3: எல்லாம் சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா?
4: எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க.
3: ஆமா, ஊர்ல இல்லையா கதை சாட்சி இருக்கு?
2: அத எப்படி நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும்.
1: தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரியவர் உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்தி இருக்கு.
3: கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட கண்ட நாயெல்லாம் உள்ள வருது.
1: நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்?
2: ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு பத்து காசு சில்லையா இருக்குமா?
3: சிவகுழந்து, வெளியூர் காட்ட போய் காசு கேக்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல?
2: நீ சும்மாறியா தம்பி? பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா. அதடா, அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி?
3: ஆமாமா. இந்தாங்க,
0: இங்க பாத்தீங்களா, அம்மா கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டு நோட்டா அள்ளி விடுறத.
2: காதலு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான்.
3: ஏனே இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது?
2: இந்த வண்டி?
3: அட பொழப்ப கேட்டனே.
2: அது ஏன் தம்பி கேக்குறீங்க?

0: வந்து இவ்வளவு தூரம்
1: எல்லாம் இந்த அம்மனை தரிசிக்கத்தான். இது அது எங்க தமிழ்காருக்கு ஒரே வைத்தியபதியா இருக்கு. எந்திரிக்கிறதுக்கு 7 நாளாக போட்டுருக்கு. அதான் நாளை கழிச்சு ஒரு கச்சேரி உங்க தமிழ்க்கு அனுப்ப முடியுமான்னு வந்தேன்.
0: நீங்க கேட்டு அனுப்பிச்சிடுமாக்கும், எங்களுக்கு கச்சேரி இருக்கு. ஆமா, தமிழ்க்கார பாக்க மட்டும்தான் வந்தீங்களா?
1: இல்ல இல்ல, அன்னைக்கு துண்டு விட்டுப்பட்டுறேன், அது பத்திரமா இருக்கா?
0: என்ன துண்டு?
1: அன்னைக்கு உங்க இடத்துல மாலை விழுந்துச்சு, அந்த துண்டு தான்.
0: பொல்லாத துண்டு, அதை வச்சுதான் நாங்க தலை தோட்டிக்க போறமாக்கும். அந்த துண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்தியே?
1: துண்டுக்காக மட்டும் இல்ல, துண்டோட இன்னொன்னு விட்டுட்டு போயிட்டேன். அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? என் மனசத்தான் உங்களுக்கு.
0: ஒரு மனசை கண்டுபிடிக்கணும்னா அது இன்னொரு மனசால தான் முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்ட தான் இருக்கு.
1: நீங்களா? நீங்க போந்தீங்க, உங்க தவன்காரருக்கு பேதியாச்சு, அப்பவே வந்துட்டேன். இங்கேயே வந்தீங்க? அது யார் யாரோ என்னென்னமோ விட்டுட்டு தேடுறாங்க. நான் ஒரு பாட்டை விட்டுட்டு அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, நல்லா தெரியுங்களா, வரேன்.

என்னிடத்தில் இல்லாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்

என்ற சொல்லின் பொருள் குற்றம் என்பது, காசு வர ஓடிவிடும் சுற்றம் என்பது, நான்

நல்ல புத்தி யார் தந்தது, பிள்ளையிடம் தான் வந்தது. எந்த நிலை வந்தால் என்ன, நல்ல வழி நான் செல்வது. இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம்.

0: உங்க பேரு?
1: ஐயம்பேட்டை அருளை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் சார்.
0: ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா?
1: ஆமா சார், நம்ம பேரை சொல்லுற உரிமை நமக்கு கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சொல்லணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும் என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன்.
0: வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசி எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்களே.
1: முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது மூணியும் பிரதிபலிக்க ஒரு கண்ணாடி தான் மீசை மனுஷனுக்கு. வாவுசி, டிடேசி, மாப்பூசி, இவங்களை நாடு மறந்து இல்லை. ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது. மனுஷனுக்கு மீசை எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவுக்கு அவன் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார்.
0: ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா?
1: படிக்கிற நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடு சார்.
0: பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல
1: இல்ல, நான் வெயிட் பண்ணி பாத்திருக்கேன்.
0: நான் சொல்றது உலக புகழ்பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல.
1: உலக புகழ? மன்னிப்பு சார், கேள்விப்பட்டதில்ல. உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல் சார் இவ்வளவு தப்புன்னு இப்பதான் சார் புரியுது. நான் வரேன் சார்.
0: உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா?
1: அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்க கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடிப்படைய சார்.
0: சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடிப்படையுமே.
1: எத்தனையோ இந்தியர்கள் சட்டை எல்லாம் இருக்காங்க. உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல. அது நாகேஷ் சொல்லிருக்கா சார்.
0: யார் இது நாகேஷ்?
1: நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்க.
0: ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு?
1: கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவர் எழுதின ஓலை சுடியில நான் இதை படிச்சிருக்கேன்.
0: இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத்த வேணுமே. வச்சிருக்கீங்களா
1: சார்? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் பொழுப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாரிசு பூர்வமா கிடைக்கிறதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார்.
0: நில்லுப்பா. என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வருது? ஐயம்பேட்டை, அறிவுட நம்பி, கலிய பெருமாள் சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார். டேக் யூர் சீட்.
1: இல்ல சார், உலகத்துல உன்னவர பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னவர சின்னவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வு நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார். இதாக எனக்கு வேற வாக்கு.
0: பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்கப்பா?
1: வடக்கோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சட்டாகிறோம் சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியிலே சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு சமுதிரத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: இல்லையே.
1: அப்ப அவர்தான் எங்க அப்பா. அறிவுரை நம்பி கலிய பெருமாள்.
0: அந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிருஷ்டம்ப்பா.
1: அது என் அதிர்ஷ்டம் சார்.
0: ஏன்?
1: ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி ஏன் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார்?
0: நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன்.
1: நான் வரேன்.
0: என்னது? ஓ, இதுவா? சரி சரி சரி.
2: இந்த பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சுடலாமா?
0: என்னையா கேள்வி கேட்கற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு.
2: அப்படி என்ன இன்டர்வியூ மார்க் வாங்கிட்டாங்க?
0: 7465 நூத்துக்கு.

காளி முயிச்சு.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா.
1: முன்சாமி, முன்சாமி, முன்சாமி,
2: மச்சா, யாரையுமே காணோம்.
1: அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா?
3: முன்சாமி,
4: முன்சாமி,
1: முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வல்லியாண்டி,
2: அப்படி
1: யாரும் தெரியலங்கிறாங்களா? முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா?
5: வாட்
3: ஓ அக்கா, முன்சாமி பாத்தீங்களா?
1: அக்கா வா. முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி, இவனை எங்க தேடுறது?
2: இப்ப நாம எங்க வருது?
1: அர்ச்சி நிறுத்திடு, இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி நாலு தெருவு பிச்சை எடுப்பு போட்டுருக்க.
2: யாராப்ல என்ன விட்டு இறங்குங்க,
1: கூட்டு போவந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல் இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான்.
6: எதுக்கு என்ன? அதான் மயில்சாமி கொட்டையே நின்றல, கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே.
1: இது மயில்சாமியா?
6: வேற என்னது?
1: யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசன இருக்கா?
6: விதி, ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இருக்கணும், நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி?
1: ஏன் வேட்டி வைக்கிற?
6: இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா?
1: கிளி பச்சில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டா.
6: பிளேன்ல ஏறின உடனே போட்டியா? ஃபுல்லா தண்ணி.
1: யார் போட்டா? ரெண்டு சேகப் சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான்.
2: நான் அங்கேயா சொன்ன வேண்டாம்னு கேட்டியா?
6: பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது.
1: ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசுக்கா வெட்டிருக்கேன்.
6: மயில்சாமி, நம்ம ஜப்பானை சுத்தி பாக்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா,
1: மாடி போலாம்.

போடவிட்டு துடிக்கும் ஏழை நெல்கை நெல்கை அடக்கி தூங்கவிட்டு நடிப்பதென்ன கொஞ்சம் நடந்து வாடிட்டு அடி வாடி என் சிட்டு அடடா.

0: சொன்னல, ஒரு 50 காசு கைத்தறி விழுந்துருச்சு, அதான் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன்.
1: இதா பாரு.
0: யோ, இது முதலே காமிச்சிருக்கலாம்ல.
1: நீயும் போக போவன்னு பார்த்தேன், போக மாட்டேன்ற, எடுத்துக்க.
0: இன்னைக்கு நம்ம கிராமம் தான்.
1: எனக்கும் தான் பஸ் வருது, போகலாம்.
0: அது நான் போற பஸ் இல்ல.
1: அப்ப நான் போறேன். பஸ் நிறுத்தியா நிக்கிறோம்ல, பட்டுமானா
0: போ போ.
2: பஸ்ங்க?
3: ஆமாங்க, பஸ் தாங்க.
2: இங்க பஸ்ங்க?
3: ஆமாங்க.
2: ஐயோ, ஏங்க பஸ் பஸ் சொல்றீங்க நீங்க? ஆமாங்க ஆமாங்க சொல்றீங்க.
3: ஆமாங்க, பஸ் பஸ் னு சொல்லாம என்னங்க சொல்வாங்க?
2: ஹலோ, பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னேன்.
3: நீங்க என்ன பஸ் நிறுத்துங்கன்னு சொன்னீங்க? நீங்க பஸ் பஸ்றீங்க? ஆமா ஆமா. அண்ணா,
2: ஏ நான் பஸ் பார்த்தது இல்லையா?
3: அது யாருக்கு தெரியும்?
2: கஷ்டம். ச்ச, ஓடலியா? இந்த வாட்ச் வர மணி.
3: ம், வேலு.
2: மணி
3: வேலு, சக்தி வேலு.
2: ஹலோ, மணி என்னன்னு கேட்டாங்க.
3: எதுமே நீங்க முழுசா கேட்க மாட்டீங்களா? இப்படி தாங்க, உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க, முதல்ல வந்து டைம் கேப்பீங்க, அப்புறம் அப்படி இப்படி பேச்சு கொடுப்பீங்க. இந்த பேச்சு அப்படியே வளர்ந்து லவ்ல போய் முடியும். இத பாருங்க, நான் லவ் பண்ற ஸ்டேஜ்ல இல்ல, நிறைய பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு.
1: தம்பி, சூப்பரா சொன்னீங்க, இப்படி தான் இருக்கணும்.
3: சரிண்ணா.
4: எங்கயா போறோம்?
1: ரமேஷ் தியேட்டர் போறோம்.
4: ஏயா, ரமேஷ் தியேட்டர் 2 ரூபாய் குதிரை, 3 ரூபாயா?
1: ஐயோ, எங்கிட்ட 2 ரூபாய் தான் இருக்கு.
4: ஏயா, இம்சம் படுத்துற, எவ்வளவு தெரியாத உங்களுக்கு.
3: அண்ணே, நாம இப்படி தான் இருக்கணும்ன்றது அடுத்தவன பாராட்டி பிரயோஜனம் இல்ல, நாம எப்படி இருக்கணும்ங்கறத முக்கியம். இந்த பஸ் எங்க போகுது, எவ்வளவு காசு, இதெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் ஏறணும், புரிஞ்சுதா? இவரே ரமேஷ் சேட் இருக்குல்ல, அதுக்கு முந்தின ஸ்டாப்ல இறக்கி விட்டுருங்க.
4: சார் நல்ல ஐடியா கொடுத்தாரு, உங்களை மாதிரி டீசென்டான ஆளுங்க ஏறனா பிரச்சனையே இல்ல சார்.
3: சரி சரி, விடுங்க, போறோம்.
4: சரி சரி, நீங்க எங்க போகணும்?
3: எனக்கு ஒரு போஸ்ட் ஆபீஸ். டிரைவர்,
4: நீ தான் ஹோல்ட் பண்ணு, நான் சொல்லுங்க.
3: பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க.
4: பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சா? ஏயா, இப்பதான் அவனுக்கு வாய்க்கிறி அட்வைஸ் பண்ண, உங்ககிட்ட ஒண்ணு இல்லையா? இறங்கிய கீழ.
2: எக்ஸ்கியூஸ் மீ கண்டக்டர், அவருக்கும் சேர்த்து 2 போஸ்ட் ஆபீஸ் கொடுங்க.
3: தேங்க்ஸ்.
0: எனக்கு ஒரு அழகான பொண்ணு டிக்கெட் எடுக்குது.
2: ஹலோ, பஸ்ல உங்களுக்கு டிக்கெட் எடுத்தது பரிதாபப்பட்டு, இதே காரணமா வச்சு பின்னாடியே வந்து எதையாவது பேசி அப்படியே அது வளர்ந்து அப்புறம் அது லவ்ல போய் நின்னு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு.
3: ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நினைக்கிற அந்த தப்பான எண்ணத்துல நான் வரல. எனக்கு ரிட்டர்ன் போறதுக்கு ஒரு 2 ரூபாய் தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா நாளைக்கே 4 ரூபாய் சேர்த்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன்.
5: வாமா மகாலட்சுமி.
2: என் பேர் அஞ்சலி சார்.
5: புடவையில் உன்ன பாக்குறப்ப என் கண்ணுக்கு மகாலட்சுமி மாதிரியே தெரியற.
2: தோசைக்கு முன்னால் தாண்டா நான் புடவையை கட்டுறேன்.
5: என்னமா முணுமுணுக்குற?
3: ஹலோ,
2: என்னங்க இப்பதான 2 ரூபாய் கொடுத்தேன்?
3: கொடுத்தீங்க, ஆனா ரொம்ப கிழிஞ்சிருக்கு. கண்டக்டர் கீழே இறக்கி விட்டுருவான். யாரு கொடுத்தீங்கன்னா?
6: ருக்குமணி, அக்கம் பக்கம் எந்த சத்தம், காது ரெண்டும் பூசுந்தரி.